0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: பத்து மணி 51 நிமிடத்தில் பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கனவும் காணல் நீரும். இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், பகிர்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். கனவும் காணல் நீரும் ஒரு மாயை தான், ஆனால் அந்த மாயை நிஜமாக்குவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் தங்களுடைய கனவு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை நிஜமாக்குறது எப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து டார்கெட் ஒன்று வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கான இடத்துக்கு நோக்கி போனால் தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதை பண்ணாமல் நம்ம வந்து கிடச்சிரும் கிடைச்சிருந்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
6: இனிய முற்பகல் வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க சார்.
6: பஞ்சநதிபுரம் கோவில் அவர்
5: சொல்லுங்க சார்.
6: அதாவது கனவும் காணல் நீரும், இது வாழ்க்கையில எல்லாருக்கும் இயல்பா
5: வர்றதுதான்.
6: ஆனா நம்ம இதை வந்து வெற்றி ஆக்கணும்னா முழு முயற்சி, நம்ம அதனுடைய ஈடுபாடு, எந்த ஒரு செயல் கனவை மெய்யாக்கணும்னா அது வந்து முயற்சியோட முழு முயற்சியோட ஈடுபாட்டோட செயல்படக்குள்ள அதையும் நினைவாக்கலாம். அது மாதிரி நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும். அந்த கனவும் சரி காணலும் சரி பார்க்கறதுக்கு மாயதான், அது நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இருப்பினும் நம்ம அதையும் நிஜமாக்கிறதுக்கு அந்த உறுதியோட ஒரு கோட்ல, அதாவது நம்ம முயற்சி பயிற்சி உழைப்பு நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் வரக்குள்ள இதுவும் நினைவாகும். வாய்ப்புக்கு நன்றி.
5: நன்றி சார். நன்றி. வணக்கம்
7: சார். வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க சார்.
7: நான் கூர் வடகரன், ஆர் முருகேசன்.
5: சொல்லுங்க சார் முருகேசன்.
7: கனவும் காணல் நீரம் அது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம, ஒரே செயல்பாடுல நம்ம இருக்கணும். இப்ப கனவு கண்டோம் வச்சுங்க, அந்த கனவு வந்து நம்ம அந்த கனவை நம்ம செயல்பாடாக்கணும்னா அது அதே சிந்தனையா இருக்கணும்.
5: வணக்கம்.
8: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சிவகுமார்.
5: சொல்லுங்க சிவகுமார் சார்.

0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். அதாவது கனவு என்பது நாம் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல உறங்கும் போது காண்பதல்ல கனவு, விழித்திருக்கும் போது காண்பதுதான் கனவு. அந்த கனவு என்பது நாம் வந்து ஒரு இலக்கு வைத்திருக்க வேண்டும், அந்த அந்த இலக்கை அடைவதற்கான கனவு காண வேண்டும். சில பேர் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கனவுல மிதக்குறாங்க அப்படின்னு, அதாவது கற்பனையில வந்து மிதப்பாங்க கனவுல, அந்த மாதிரி இருக்க கூடாது. அத வந்து செயல்பாடு, அதற்கான முயற்சி பயிற்சி எல்லாம் எடுத்து அந்த இலக்கை அடைவதற்கு நாம் வந்து அந்த கனவு காண்பதுல தவறில்லை. அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற அந்த செயல்பாடுதான் மிக மிக முக்கியம்.
1: அதுதான் திட்டமிடுதல் வேணும்ல, அதுதான்.
0: ஆமா ஆமா, எதுவா இருந்தாலும் ஒரு திட்டமிட இருக்கணும். அப்ப நம்ம ஒரு வீடே கட்டுறோம், இல்ல ஒரு பணிக்கு போறோம் அப்படின்னா, வேலைக்கு போனா போட்டி தேர்வை எழுதணும், போட்டி தேர்வை எழுதி அதுல பாஸ் பண்ணணும். அப்ப அந்த இலக்கை நாம் எப்படி அடைய வேண்டும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையோட கூடிய கனவு இருக்க இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறோம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமணி என்கிற தியாகராஜ்.
1: சொல்லுங்க சார்.
2: கடையில் கட்டாயம் திறந்தேன், இருந்தாலும் கேட்டையில் பேச வச்சு தலைப்பை கண்டுபிடிச்சிட்டேன். கனவுங்கிறத பற்றி இது
1: பண்ண, கனவும் காணல் நீரும்.
2: அது உதாரணம் சார், இப்போ ஒரு ஒரு இலக்கிய நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அதாவது ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சே ஆகணும் ஒரு இதாகணும்னு போயிட்டு இருக்கும்போது அது கனவுன்னு இருக்குன்னா தூங்கும் போது கூட அந்த சிந்தனை நம்ம இருக்கணும், அந்த இலக்கிய நோக்கி நம்ம போகணும் போகணுங்கிறதுக்காக தான் கனவுன்னு சொல்றது. தூங்கும் போதுலையும் கூட அந்த ஞாபகம் இருக்கணும் நமக்கு, அது வேற ஒரு ஒர்க்கில் இல்லாம தூங்கும் போது அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அதாவது கனவுங்கிறதுக்கு அது இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதனாலதான் கனவு காணுங்க, கனவு தூங்கும் போது அந்த என்ன நமக்கு இருக்கணும் அதுக்குதான் கனவுங்கிறது, அந்த வெற்றியை நோக்கி போறதுக்கு.
1: சரி சார், அதாவது எப்பவுமே அதே நினைவுல இருந்தா கனவு வரும், அது கனவு வந்ததை சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முயற்சி பயிற்சி இருக்கணும். நன்றி,
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பண்பலை 100.3 ஆம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு.

இன்றைய சிந்தனை அரங்கு நிகழ்ச்சியோட பார்த்தீங்க அப்படின்னா கனவும் காணல் நீரும் அப்படிங்கிற தலைப்பு தான் பேசுகிறோம். ஏன்னா கனவும் காணல் நீரும் தலைப்பு ரெண்டு மாயை தான் அந்த நிஜமாக்குறது. எப்படி கடைசியாக வந்த ஒரு நேயர் குறிப்பிட்டது ஒரு விஷயம் என்னென்னா, காணல் நீரை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம், ஆனால் காணல் நீர் நவுந்து போயிட்டே தான் இருக்கும், போக போக காணல் நீரும் நவுந்துகிட்டே தான் இருக்கும், அது நம்ம கிட்டோட நெருங்க முடியாது. ஆனால் கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவை நிச்சயப்படுத்தலாம், அந்த கனவை வந்து நம்ம வந்து நிஜமாக்கி காக்கணும்னா நம்மளோட உழைப்பு இருக்கணும், நம்மளுடைய திட்டமிடுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பல ஆண்டு முயற்சி செய்கிறாரு, அந்த ஒரு எக்ஸாமில் பாஸே ஆகலை, ஒருத்தர் தொழில் தொடங்கி பார்த்துட்டே இருக்காரு, அந்த தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறார், ஒரு விரும்பிய வேலை கிடைக்கல, அவரோட குடும்பமும் கனவு அந்த சரியான இடத்துல இல்லை. இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, கனவு தோல்வி அடைஞ்சிச்சா அல்லது கனவை அடையும் வழி தோல்வி அடைந்ததா அப்படிங்கிற க்வெஸ்சன் நமக்குள்ளே வரும். ஏன்னா கனவு தோல்வி அடையில கனவு அந்த கனவு நிஜமாக்குற அந்த வழி நமக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சிடும். அப்போ அதற்கான வழி என்ன, அதுக்கான திட்டமிடுதல் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு பாதை மூடப்பட்டுக்குன்னா இலக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கான பாதைகள் நமக்கு கிடைத்துட்டு தான் இருக்கும். அந்த கிடைத்த பாதைகளை நோக்கி பயணம் செய்துட்டு அந்த கிடைத்த பாதை நேர்மறை சிந்தனையோட முயற்சியோட பயிற்சியோடு இருக்கணும்.

கனவு என்பது தவறல்ல, கால நீரை கனவு என்று நினைத்து விடுவதுதான் பிரச்சனை. நம்முடைய கனவு எது என்பதை அறிந்து அதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து சிறிய அடிகளை முன்னேறினால்

இன்றைய கனவும் காணநீரும் என்ற தலைப்புடைய சிந்தனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் கே எஸ் பிரசாத். நன்றி.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைய வந்திருக்கேன்னா உங்கள் எழில்மதி. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனி சுமைகளுக்கு இடையில் நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். அதுக்கான பதில் தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க. பெண்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலைனா பெண்கள், பெண்கள்னா வேலைன்னே சொல்லலாம் இல்லையா. அது வந்து ஒரு இடத்துல பணிபுரியறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலைகள், சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவே கூடாது இல்லையா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலைகள் தான் பெண்களுக்கு இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த பணி சுமைகளுக்கு இடையில் நீங்கள் உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். எல்லோரும் நல்லா யோசிச்சு வச்சுருங்க தோழிகளே. நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எந்த நம்பரில் வரணும்னா 0436 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2311231 அல்லது 2999480 அல்லது 2995580 இந்த எண்களில் வாங்க. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒரு பாடலை கேட்கலாம்.

0: தங்கம் என்பது. தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் பனி சுமைகளுக்கு இடையில் உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம வாக்கிங் போகலாம், யோகா, நிறைய பேர் டீ குடிப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைனில் ஒரு தோழி காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: நீ முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
4: சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க?
5: செடி கொடி மரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடுமா.
4: ம்,
5: தோட்டத்தை பராமரிப்போம்மா டெய்லி.
4: சூப்பர்.
5: பன்மலையில் பேசுவோமா எப்பேச்சும்?
4: ஆஹா, சரிங்க.
5: பேரம் பேச்சியோடு பேசிட்டு இருப்போமா?
4: ஆஹா.
5: சீசத்தை பார்க்க கோயிலுக்கு போவோமாண்ணா.
4: ம், சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: உதட்டம் பாஞ்சாலம் குறிச்சி.
4: ம்,
5: படம் உதட்டோரம் சிவப்பு மருதாணி கடங்கேக்கும் அந்த பாடல் கொடுங்க.
4: சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ வருது.
5: நன்றி.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் பனி சுமைகளுக்கு இடையில் மைண்டை ரிலாக்ஸ் ஆச்சுக்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க.
1: தொகுத்துறை சங்கரி.
0: ஆ சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
1: கேட்டுட்ருக்கேன் தோழி.
0: ஆ, மைண்டை ரிலாக்ஸ் ஆச்சுக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு கப் டீ காலையிலே, அதுவே எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்.
0: சரி,

0: பந்தலி கேக்குறது, நடைபயிற்சி பண்றது, நூலகம் போறது, இது எப்பயுமே எனக்கு உற்சாகம் தரும் தோழி. என்னோட வேலையோட வேலையா இதை நான் மிஸ் பண்ணாமையும் செய்வேன்.
1: ஓஹோ, சரிங்க. வேலையை பார்த்துட்டே இதெல்லாம் பார்த்துப்பீங்களோ?
0: எனக்கு புரிய தோழி.
1: வேலையை பார்த்துக்கிட்டே இதையும் பார்த்துப்பீங்களோ?
0: ஆ, கண்டிப்பா தோழி.
1: வேலையை கொஞ்சம் ரசித்து செஞ்சா கூட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல?
0: ஆமா, நம்ம தான் பண்பலை கேட்கறோமே, அதனால மகிழ்ச்சியா தான் வேலையெல்லாம் செய்வோம்.
1: ஓ சரி. அடிக்கடி இப்படி மாதிரியே கால் போட்டு பாட்டும் கேட்டுட்டு ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியா? சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: படம் ஆஹா எத்தனை அழகு, பாடல் நிலாவிலே நிலாவிலே உன்னை நேரில் பார்த்தது, எழுமதி மேடம், 100.3.
1: என் பேரு சொல்லிட்டீங்களா? சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
0: நன்றி சொல்லி.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இந்த தொழில் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க.
3: ஆகூர் தீபா ஜெயசிலா மேடம்.
2: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
2: மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க சொல்லுங்க.
3: காலைல ஏந்திரிச்சதும் மேடம், காலையில ஏந்திரிச்சதும் சாமி பார்த்துட்டு
2: ஓஹோ.
3: அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை 12 மணி, அவன் எனக்கு வீட்டு வேலை முடிக்கிறது. அதுலயே லைன் பிடிக்கணும், லைன் பிடிக்கணும் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
2: ஓ, ஒரு பக்கம் இங்கேயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க,
3: ஒரு பக்கம் வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் மேடம்.
2: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
3: போய் உனக்கு அங்கே பக்கத்துல இருந்து மேடம் மச்சி மிச்சிங்கிற பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
2: ஓ சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
3: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாய்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸக்க அட்ரஸக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இதுவும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: தொழிலே இன்றைக்கு என்ன கேட்டிருக்கோம்னா, பனி சுமைகளுக்கு இடையில் உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் இருக்கிற தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: நளினி.
0: நளினி பேசுறீங்களா
1: மேடம்?
0: ஆ, நல்லா இருக்கோங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு.
0: ஆ, உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்னென்னலாம் செய்கிறீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம்.
1: முதல்ல வானொலி கேட்டது.
0: ஆ, எல்லா நேர்மே வானொலி சொல்லிட்டே இருக்கீங்களே. ஆ, சரிங்க.
1: உண்மையிலேயே அதான் மேடம், அவ்வளவு நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கு.
0: அப்ப நம்ம நேயர்லாம் மைண்ட ரொம்ப ரிலாக்ஸா வச்சுட்டு பணியை ரொம்ப ரசிச்சு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா வானொலி கேட்பதுதான்.
0: ஆஹா, சரி.
1: இயற்கை சூழ்ந்த காட்சிகளை ரசிக்கிறது, அதை வீடியோ எடுப்பேன், போட்டோ எடுப்பேன், அதெல்லாம் எனக்கு அப்படியே மாறிடும்.
0: ஓ, ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்களேன் நிகழ்ச்சியில.
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து என்ன வச்சு அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓ, சரிங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி மேடம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். அதில் பல பேர் வந்து வானொலி கேட்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. பாடல் கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் நேயரே. வணக்கம் தோழி.
3: வணக்கம் மேடம்.
2: ஆ, சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன?
3: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
2: ம், சரிங்க. என்ன பண்ணுவீங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க?
3: அதிகம் போட்ரி பாட்டு புக்ஸ் வச்சுருக்கேன், சாமி புக்ஸ், அதை படிச்சுட்டு இருப்பேன்.
2: ம்,
3: கோயில் போவே அதிகமா பாட்டு நல்லா ரசிப்பேன், அதெல்லாம் பிடிக்கும்.
2: ஓஹோ, சரிங்க. வேற
3: கோயில் போயிட்டு வீட்டு வேலையும் சரியா இருக்கும். ரெண்டாவது கோயிலுக்கு போறது, புக்ஸ் படிக்கிறது, பாட்டு ரசிப்பது, இதெல்லாம் பிடிக்கும்.

0: இருக்கும் மேடம், அதெல்லாம்
1: சரிங்க.
0: செஞ்சிட்டு
1: ஆ,
0: எனக்கு பாட்டு
1: நிகழ்ச்சியில என்ன பாடலுங்க வேணும்?
0: என்னாத்தை மச்சான்ல இருந்து ஆடியில தேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச மன்னவர் மன்னவர் தான்.
1: பாட்டாவே படிச்சிட்டீங்களா?
0: பாட்டு தான் பிடிக்கும் மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது.
0: நன்றி மேடம்,
1: நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
6: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின்
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்காக நேர்களும் நிறைய பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சரி இதெல்லாம் கூட பண்ணலாமே அப்படின்னு தோணும். இப்போ லைனில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, ஒரு தோழி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
12: வணக்கம்.
6: வணக்கங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க.
12: காரைக்கால் கீர்த்தி.
6: கீர்த்திங்களா? சரி, என்ன மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்ன பண்ணுறீங்க?
12: நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். அங்கே மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஈவினிங் 5-7 அந்த டைம் ஃபுல்லாமே சிவன் பார்க் இருக்கு சென்னையில, நல்லா இருக்கும். அங்க தான் மேடம் இருக்கும் அதிகமா.
6: ஓ, ஷாப்பிங் போவீங்க?
12: ஷாப்பிங் இல்ல மேடம், கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்.
6: ஓஹோ, சரி. நல்லா
12: விளையாடுவாங்க.
6: ஆஹா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்னங்க பாடல் வேணும்?
12: ரோஜா கூட்டம் படத்துல இருந்து ஆபில் பெண்ணை பாடல்.
6: நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான பாடல் வருது.
12: நன்றி மேடம்.
6: நன்றி.
13: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நேர்களும் பல டிப்ஸுகள் சொல்லிட்டு இருக்காங்க. லைனில் ஒரு தோழி காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள் தோழி, எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், லட்சுமி ரவி.
0: ஆ சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் மைண்டை?
1: நான் பார்த்து சொல்லிடுறேனே.
0: ஆ சொல்லுங்களேன்.
1: சரிங்க.
0: நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நெருங்கலி, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் ஆச்சுக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான போஸ்டர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். அதுக்காக வந்து சுரேஷ் என்ன அமைச்சிருக்காங்கன்னா, இனிய காலை வணக்கம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நந்தகுமார் வந்து கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அமைச்சிருக்காங்க, பாடல் கேட்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் வந்து குட்டி தூக்கம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகசுந்தரி பாஸ்கரன் வந்து பாடல் கேட்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் கமிலாவும் வந்து பாடல் கேட்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ தாராஸ்ரீ, 12:55 பன்னிசை எண்ணில் யாரும் என தொடங்கும் பாடல், பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன் மழை, 1:55 மெல்லிசை.

இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, இதில் ஊதுவர்த்தி தயாரிக்கும் தொழில் செய்து வரும் சிதம்பரம் கீழே மூங்கிலடி ஏ பரஞ்சோதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஊரும் உணவும். திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. ஆறு மணிக்கு பனிசை வண்டார் குழல் என தொடங்கும் பாடல், பாடியவர் TR நாராயணன் அவர்கள். 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல்.

9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: when reports last came in. India Meteorological Department has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12 மணி 10 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரமேஷ் விநாயகம் இசையில் ரமேஷ் சின்மையை பாடிய நல தமயதி பட பாடல் கேட்க போறோம். இவர்களுக்காக ஆண்டிப்பாளையம் மதனசேகர், வினுப்ரியா, எழிலரசி, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நிலையங்களின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு
7: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: நேஷில் இணைத்துடன் கேட்கலாம் ரமேஷ் விநாயகம் லாவண்யா பாடிய அழகிய தீயே பட பாடல் இவர்களுக்காக சீர்காழி மயிலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி நெய்தவாசல் பார்த்தசாரதி பாலசுந்தரம் லக்ஷ்மி

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசந்தலி.
3: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

நேரம் 12:55. காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பஞ்சதந்திரம் படப்பாடல். இவர்களுக்காக தாந்தோன்றிமலை செல்வராஜ், பிரிய நாயகி, ஜோஷிகாஸ்ரீ, கிரீஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, தலைஞாயிறு ராஜா முகமது, பிரிஞ்சிமுலை ரவிச்சந்திரன், அகரகண்டநல்லூர் நாராயணன், குருகதி முகமது இஸ்மாயில், ஜரீனா ஆஷிஃபா ஆஷிக்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டுக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய காதல் கொண்டேன் படப்பாடல் வருகிறது. இவர்களுக்காக சமணர் கோவில் குணசேகர், திலகவதி, பாண்டரேகபுரம் கணேசன், பானுமதி, செல்வராஜ், செல்வி, ஆண்டிமடு பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், செல்வச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், நரசிங்கன்பேட்டை ஐயப்பன் மற்றும் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக்.

0: நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா, ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் 2 நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.

0: முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங்கு. அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது மூலமாக இப்போ ஆட்டோ வாங்க போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துலேருந்து ஆட்டோ ஓட்டத்துக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலிமா நான் காரும் கற்று கொடுத்தாங்க, ஆட்டோவும் கற்றுக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கிறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுளி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டு பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலின் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கேன் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர்

0: இதில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை பாரத் பாலின் பசந்தலை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பாரத் பால். நல்லது.

0: கல்யாணி செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஏ தாராஷ்டி.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th.
1: இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
2: பசுமையை பத்தி பாட்டு பாடுறதா இருக்கேன்.
1: எங்க பாடுங்களே?
2: பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம், அன்பு மாறும் கொஞ்சம் தேசம், உலக போற்றும் புன்னத பாசம். பசுமை வாழ்வு தமிழர் சொந்தம், உழவும் பயிரும் அவந்த வாசம், அன்பு மருளும் கொஞ்சம் தேசம், உலக போற்றும் புன்னத பாசம். தமிழர் என்றோ இனமும் உண்டு, தனியை அவர்கொரு குணமும் உண்டு. தமிழர் என்றோ இனமும் உண்டு, தனியை அவர்கொரு குணமும் உண்டு. குறிஞ்சி நிலம் சொல்லும் அவன் வாய்மை, முல்லை நிலம் சொல்லும் அவன் அருமை. குறிஞ்சி நிலம் சொல்லும் அவன் வாய்மை, முல்லை நிலம் சொல்லும் அவன் அருமை. மருத நிலம் சொல்லும் அவன் வளமை, வயம் போடும் அவன் துண்மை. தமிழர் என்றோ இனமும் உண்டு, தனியை அவர்கொரு குணமும் உண்டு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். மண்ணும் நீரும் உயர்ந்தோங்கிட, மரங்கள் வளர்ப்போம் மழை பெய்திட. தமிழர் என்றோ இனமும் உண்டு, தனியை அவர்கொரு குணமும் உண்டு. நன்றி, வணக்கம்.
1: சூப்பரா பசுமை பத்தி ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. நீங்க செடிங்களா வைப்பீங்களா உங்க வீட்டு தோட்டத்துல?
2: வைப்போமே. எங்க அம்மா செடி வைக்கும் போது தண்ணி ஊத்துவேன்.
1: சரிங்க.

0: வேலை செய்வேன். எங்கள் அம்மா வயலுக்கு போகும்போது நானும் போவேன். சுற்றி பார்க்கும்போது பசுமையாக இருக்கும், அதனால் எங்கள் அம்மா கூட நானும் வேலை செய்வேன்.
1: சரிங்க பாப்பா. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களே, படித்து பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர்.
1: எதனால் நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர் நல்லா சொல்லி தராங்க.
1: உங்கள் ஸ்கூல்லையா?
0: அதனால அவங்கள மாதிரி ஆகணும்னு.
1: சரிங்கம்மா, நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை பாரத் பாலின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: நேரம் 12:56. இது காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களே, இன்று எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட பிறந்த நாள். அவங்கள பற்றின விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி தென்மழை நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இவங்க இந்தியாவோட புகழ்பெற்ற ஒரு கர்நாடக இசை பாடகி. இவங்களுக்கு இசைக்குயில், இசை பேரரசி, இசை அரசி இப்படி பல பெயர்கள் உண்டு. 16/9/1916 இந்த வருடத்தில் தான் மதுரையில் இவங்க பிறந்திருக்காங்க. சிறு வயதில் தாயாரிடமே இசை பயின்றாங்க. இவங்களோட 13வது வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் முதல் கச்சேரி பண்ணாங்க. வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், பஜகோவிந்தம், விஷ்ணு சம்ஹார நாமம், மீரா பஜன் பாடல்கள் இதன் மூலம் உலக புகழை பெற்றாங்க. 1966 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இசை நிகழ்ச்சியில் இவங்களோட பாடல் அரங்கேற்றம் அடைஞ்சுது. இதனால் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட இந்த பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக அவங்களோட பாடல் ஒன்று கேட்கலாம்.

நேயர்களே, மின்துறையிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 11 KV கீழகாசாகுடி மின்பாதையில் சில அவசர மின் பராமரிப்புகள் பணிகள் நடைபெற இருப்பதால் 17/9/2026 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையில் PK சாலை, MMG நகர், MSP நகர், அருண்சங்கர் நகர், ஆரிஃப் மரக்காயர் நகர், VG நகர், நித்தீஸ்வரம், ஷா கார்டன், வேட்டைக்கார தெரு, ராஜாத்தி நகர், சில்வர் ஸ்டாண்ட், குடிசை மாற்று வாரியம், காமராஜர் சாலை விரிவாக்கம், பாரதியார் சாலை புதிய பேருந்து நிலையம் முதல் டோபி காலனி வரை உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் இருக்காது என்பதை உதவி பொறியாளர் நகரம் 2 அறிவிக்கின்றார்.

நேர்களே, இன்றைய நம்ம தேன்மழை நிகழ்ச்சியில் எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக அவங்கள பற்றின விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, வங்காள மொழி, ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே இவங்க பாடல் பாடியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாடல்கள் தான் இவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து மீரா அப்படிங்கிற பாடல், இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அது வந்து மீரா அப்படிங்கிற ஒரு படத்திலேருந்து வந்த பாடல். அது மட்டும் இல்லாமல் காளிதாசரோட சகுந்தலை அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாகவே இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றின பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயிர்

0: சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்லட்சுமி அவங்களோட பிறந்த நாளான இன்று அவங்கள பற்றின விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா 1998 வாங்கியிருக்காங்க. இதனால் இந்தியாவிலேயே உயரிய விருது இல்லையா இது. இதை பெற்ற முதல் இசைக்கலைஞர் இவங்க தானா. அடுத்து வந்து ரமோன் மகசேசே விருது 1974. இந்த விருதை பெற்ற இந்திய இசைக்கலைஞரும் இவங்க தானா. அது மட்டும் இல்லை, பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு திரும்பியும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களை இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் எம்எஸ் சுப்லக்ஷ்மி அவங்களோட பிறந்த தினத்தினால அவங்கள பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க கணவர் பேர் வந்து சதாசிவம். இந்திய ஆளுநராக அப்போ இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபு, அந்த தம்பதியினருக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு இவங்களுக்கிட்டலாம் இவங்க வந்து நட்பு கொண்டிருந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தமீரா அப்படிங்கிற படம் வந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1945 வெளியிட்டாங்க தமிழில். பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்த்தாங்க. அதனால் இங்கே சவுத் இந்தியா, நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இவங்களுக்கு வந்து அதிக ரசிகர்கள் வந்து கிடச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் அப்போ இருந்த நேருவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹிந்தி மொழியில் அந்த மீரா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, இசையின் ராணிக்கு முன்னால் நான் சாதாரண பிரதமர் தானே அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டினாங்களாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

நேர்களே, இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஹிந்தியில் வெளியான மீரா பஜன் இந்த பாடல்கள் இந்த இதெல்லாம் வந்து நிறைய ரசிகர்களை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. அதனால் வந்து கேதார்நாத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இவங்களுக்கு வந்து இவங்க அந்த பக்தர்கள் வந்து இவங்கள ஆன்மீக குரல்னால வசப்படுத்தியிருந்தாங்களாம். பரவசமாக வந்து கேட்பாங்களா அந்த பாடல், எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சயமானவங்களாகவே இருந்திருக்காங்க. 1944 நான்கு இசை நிகழ்ச்சிகளை வந்து இவங்க நடத்தி 2 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி திரட்டினாங்களாம். 1944 2 கோடினா பார்த்துங்க நேர்களே, எவ்வளோ இருந்திருக்குன்ட்டு. அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மனைவியோட குரலை பொதுநலத்திற்காக தான் நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் சதாசிவம் வந்து இந்த நிதியை வந்து மருத்துவம், அறிவியல், ஆராய்ச்சி, கல்வி, சமய தொண்டு இதுக்கு தான் வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்தியா இந்த தலைமுறையில் ஒரு மாபெரும் கலைஞரை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் பெருமை கொள்ளலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்கள பார்த்து சரோஜினி நாயுடு வந்து சொல்லியிருக்காங்களாம்.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள், வாட்ஸ்அப் இந்த பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம் நேர்களே.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நேர்களை இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட பிறந்தநாளையொட்டி அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க பெற்ற விருதுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் வருஷத்தோட சொல்கிறேன், இன்னும் நிறைய விருதுகள் இருக்குது. பத்மபூஷன் வந்து 1954 வாங்கியிருக்காங்க. சங்கீத நாடக அகாதமி விருது 1956, சங்கீத கலாநிதி விருது 1968, இசை பேரறிஞர் விருது 1970. இதை யார் வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இசைச்சங்கம் சென்னை. மகசேசே விருது வந்து 1974, பத்ம விபூஷன் 1975. நேர்களை தேன்மழை நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்லட்சுமி அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அவங்கள பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவங்க பெற்ற மற்ற விருதுகளையும் பார்த்துடலாம். சங்கீத கலா சிகாமணி விருது 1975, அப்புறம் காளிதாஸ் சம்மன் விருது 1988 வாங்கியிருக்காங்க. நாட்டு ஒருமைப்பாட்டிற்காக இந்திரா காந்தி விருது 1990 வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரத ரத்னா விருது 1998 வாங்கியிருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில் பிறந்து இவ்வளோ பெருமைகளை சேர்த்த இவங்களை நினச்சி நம்ம பெருமைப்படணும் நேயர்களே. ஏன்னா உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இவங்க போயிருக்காங்க இல்லையா. இவங்களோட அரங்கேற்றமே வந்து 1966 ஐக்கிய நாட்டு சபையில் தான் நடந்தே இருந்திருக்கு. இவ்வளோ சிறப்பு மிக்க இவங்க 2004 டிசம்பர் 11 அன்னைக்கு 88வது வயதில் மறைந்திருக்காங்க நேயர்களே.

0: அவங்களோட பிறந்த நாள் அன்று அவங்கள பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப்லையும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைவு பெற்றது தேன்மழை நிகழ்ச்சி, தொடர இருப்பது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரி கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்படவுள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் தங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஓசோன் படலத்தால் மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை

0: தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கலாகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ரூபாய் 3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்பு

0: இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லஞ்ச் பிரேக். அச்சாணி இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் ஊதுவர்த்தி தொழில் செய்து வரும் சிதம்பரம் கீழ மூங்கிலடி ஏ பரஞ்சோதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நிகழ்ச்சி நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போது ஊதுபத்தி அந்த வேலை வந்து தயாரிக்கிற வேலையை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: இப்போது இந்த ஊதுபத்தி தயாரிக்கிற வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு?
1: கண்டிப்பாக மேடம். இப்பொழுது வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை தெரியும் மேடம்,
0: சொல்லுங்கள்.
1: காரை பண்பலை 100.FM 100.3 வரவேற்பதற்காக காரை எஃப்எம்க்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் மேடம். எனது பெயர் ஏ பரஞ்சோதி, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நான் பரஞ்சோதி மேடம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பாலுத்தங்க கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன் மேடம். வணக்கங்க மேடம். மேடம்
0: ஓகே ஓகே.

0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம் மேடம். கடலூர் மாவட்டம், சிதம்பரம் வட்டம்.
0: ஓகே ஓகே, நம்ம கடலூர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, ஊதுபத்தி செய்யற தொழில் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி இதை ஆரம்பிச்சீங்க, எப்படி இந்த தொழில நீங்க சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: அதாவதுங்க மேடம், நான் வந்து இடையில வந்து எனக்கு வந்து பார்வை போயிடுச்சுங்க மேடம். இதுக்கு முன்பாக எனக்கு பார்வை தெரிஞ்சிருந்தது. பார்வை தெரிஞ்சு நான் வந்து கொத்தனார் வேலை, வெல்டிங் வேலை, இது போன்ற ஷீட் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
0: சரி.
1: மற்ற அந்த டைமில் வந்து வருமானம்லாம் இருந்துச்சு. இடையில பார்வை போனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்,

0: எனக்கு வந்து ஒரு 16 வருஷமாக பார்வை இல்லாமல் போயிடுச்சு. சரி, நம்மளுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபேமிலி குடும்பம் இருக்கிறாங்க, இவங்களை வந்து நம்ம வந்து படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும், அதுக்காக நம்ம ஒரு வருமானம் தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேடம் நான் வந்து ஊதுவத்தி வந்து முதன் முதலாக ஒரு நண்பரிடம் போயிட்டு நான் வந்து வேலை பார்த்தேன். அங்கே பார்த்து அவங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு அதன் பிறகு தான் நான் வந்து இங்கே சொந்தமாக சென்னையில் போயிட்டு திருச்சியில் போயிட்டு பொருள்களை வாங்கிட்டு வந்து நான் வந்து ஊதுவத்தி செஞ்சு விற்பனை செய்யலான்னு நான் முடிவெடுத்தேன் மேடம்.
1: சரி, ஓகே. எத்தனை வருடங்களா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க?
0: இது வந்து இப்போது தான் மேடம் ஒரு 2 வருடமாக பண்ணி கொண்டு இருக்கின்ற இந்த வேலையை. இந்த வேலையில வந்து எனக்கு நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு வந்து பேக்கிங் போட்டு சென்ட் போட்டு பேக்கிங் போட்டு ஆட்களை வச்சு நானும் இன்னொரு ஒரு நண்பரோடு சேர்ந்து கூலிக்கு அவருக்கு சம்பளம் கொடுத்து நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம் இது வரையில நான்.
1: சரி, ஓகே. அதாவது இப்போ இந்த வேலையை நீங்கள் செய்யும்போது ஒரு நிறைய சவால்கள் வந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆரம்பத்தில்?
0: ஆரம்பத்தில் வந்து எனக்க போட்டி நிறையா இருந்துச்சுங்க மேடம். கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். பல இடையூறுகள்லாம் இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம பார்வை இல்லாமல் போயிட்டு வேலை பார்க்கும்பொழுது வாகனம், மோட்டார்கள், கடைகள், பள்ளமேடுகள், பெரிய பெரிய வந்து சவால்கள் இருந்தது. இதற்கிடையில் வந்து நம்ம மட்டும் இல்லைங்க மேடம், எங்களை போன்ற மக்களும் வந்து இது வந்து ஒரு போட்டியாக இருந்து அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தடைமீறிகள் போக மட்டும் இல்லாம பார்வை தெரிஞ்சவங்களும் வந்து என்ன பண்றாங்க, ஊத வச்சு வியாபாரம் பண்றாங்க. இதற்கிடையில நாங்க வந்து அதெல்லாம் தாண்டி தான் நாங்க வந்து வியாபாரம் பண்றதுக்கு உண்டான சவால்களை செஞ்சுட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம் மேடம்.
1: சரி, ஓகே. ஒரு உங்க விருப்பமான பாடல் ஒண்ணு நம்ம கேட்போம், தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சுல் அமுது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: இப்போ இந்த ஊதுபத்தி தயாரிக்கிற வேலை இருக்கு இல்லையா, அது எப்படி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு தட்பவெப்பநிலை அதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கா?
1: கண்டிப்பாக மேடம். எப்படின்னாக்கா மழைக்காலங்களில் வந்து நம்ம வந்து ஊதுபத்திகளை வந்து காய வைக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் பதப்படுத்துறதுக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். ஆனால் வெயிலில் வந்து காய வைக்கக்கூடிய வந்து இது கிடையாது, நிழல் வாட்டல் தான் இருக்கணும். ஆனால் காத்தோட்டமான உள்ள இதாக இருக்கணும். ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுனாக்கா பத்தி காயாமல் போயிடும், அது வந்து என்ன வீணாகிடும். அதனால வந்து நமக்கு வந்து வெயில் காலங்களில் வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுறதுக்கும் அதை பதப்படுத்தி நம்ம வந்து விற்பனை பண்ணுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் தரமாக இருக்கிறதுக்கும் அந்த அந்த காலங்கள் கரெக்டாக இருக்கும். மழைக்காலங்கள் மட்டும்தான் கொஞ்சம்
0: கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ அந்த மழைக்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வேலை இருக்காது இல்லையா உங்களுக்கு?
1: மழைக்காலங்களில் என்ன பண்ணோம்னாக்கா வெயில் காலங்கள் இருக்கும்போது கிலோ கணக்கில் நாங்கள் மொத்தமாக 10 கிலோ
0: அதிகமாக செஞ்சு வச்சுருவீங்க.
1: அதிகமாக செஞ்சு அதை வந்து பேக்கிங் போட்டு ஒரு 5 விதமான வாசனை உள்ள திரவங்களை வந்து வாங்கிட்டு வந்து அதில் வந்து நாங்கள் சென்டில் வந்து 1 கிலோ சென்ட் இருக்குங்க, 1 லிட்டர் சென்டில் வந்து 3 லிட்டர் ஆயில் வந்து ஊற்றணும். அதில் ஊற்றி அதில் வந்து நினைக்க 1 கிலோ 1 லிட்டர் ஆயிலுக்கு வந்து 1 லிட்டர் சென்ட்டுக்கு வந்து நினைக்க 10 கிலோ வந்து நாங்கள் வந்து அதை வத்தி வந்து ஊற வச்சு நாங்கள் வந்து அதை என்னன்னாக்க நாங்கள் வந்து பதப்படுத்தணும். ஆனால் அதை பதப்படுத்தி அதை நாங்கள் வந்து சென்டரில் ஊற உடனே அது வந்து 14 கிலோவாக மாறிடும். அது 14 ஏன்னா ஈரம் எடுத்து வந்துருது இல்லைங்களா,
0: ஊறி போய் அது வெயிட் அதிகமாயிடுமா?
1: ஆமாம், ஊறி போய் வெயிட் அதிகமாயிடும்.
0: சரி,
1: அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அட்டை வாங்கி அப்புறம் அதுக்குள்ள கவர் வாங்கி அது கவருக்குள்ள வாங்கி அதன் பிறகு ஆட்கள் அதுக்கப்புறம் நாங்களே வந்து என்ன பண்ணோம்னாக்க பேக்கிங் போட்டு 100 கிராம் எடை உள்ளனதுனாக்க நம்மளுக்கு வந்து 50 ரூபாய் நம்ம விற்பனை பண்ணணும்னாக்கா அது 100 கிராம் போட வேண்டும். 10 ரூபாய் போடணும்னா அது 10 வத்தி போட வேண்டும்.

0: 30 ரூபாய் வத்தி போட வேண்டும் என்றால் அதற்கு வந்து நாம் என்னன்னாக்க 40 பீஸ் போட வேண்டும். இதற்கூட மட்டும் இல்லாமல் 50 ரூபாய் வத்தி கூட வந்து ஒரு 3 கோன் சாம்பிராணி நாங்கள் போடுவோம். ஏன்னா மக்கள் வந்து நான் இருக்க காலகட்டத்தில் வந்து காம்படிஷன் நிறைய இருக்கிறது. நாங்கள் வந்து விற்பனை பண்ணணும்னாக்க நல்ல தரமான செண்டை வாங்கி ஆயில ஊற்றி மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது இவர் இந்த சூழ்நிலையிலும் கூட இவர் தரமா விற்கிறாரு, இது இடத்துலயே நம்ம வாங்க வேண்டும் என்பதற்காக மக்கள் வந்து நம்மளை தேடி நம்ம தரமான பொருள் விற்கிறாங்கிறதுல வாங்குறாங்க. இதை வந்து இப்படிதான் நாங்கள் வந்து 1 லிட்டர் செண்டுக்கு 10-14 கிலோ எங்களுக்கு வரும் அந்த
1: ஊதுபத்தி. சரி, இப்போ அந்த சென்ட் அப்படிங்கறீங்க, அது எப்படி தண்ணியா இருக்குமா, திரவ நிலையில இருக்குமா, இல்ல பவுடர் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்?
0: திரவ நிலையில மாதிரி இருக்குங்க மேடம். அது அது வந்து ஒரு சென்ட்னாக்க சந்தன வந்து ஒரு சென்ட் வாட வரும், அதன் பிறகு வந்து மல்லிகைப்பூ சென்ட் ஓட வரும்.
1: சரி,
0: இது போன்ற அனைத்து பிளேவர் உள்ள செண்டுகளை வந்து நாங்க தனித்தனியா ஒரு ஒரு செண்டா பிரிச்சு அதுல வந்து பேக்கிங், ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோல வந்து நம்மளுக்கு வந்து 10 கிலோ உள்ள எடை வந்து நிக்கும், நம்மளுக்கு 14 கிலோ வந்து எடை நிக்கும். இதெல்லாம் என்னக்கா 100-100 பீஸா 100-100 பீஸா போட்டு அந்த செண்டு வடிகட்டி, அதன் பிறகு அந்த செண்டு வடிகட்டி முடிச்ச பிறகு அப்புறம் பேக்கிங் போட்டு கவர்ல போட்டு அதை நாங்க பாக்ஸா அடுக்கி அதன் பிறகு நாங்க வந்து பேக்ல வச்சு வத்தி எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து விற்பனை பண்ணி செஞ்சுட்டு இருக்கோங்க மேடம்.
1: சரி, இப்ப இடையில நீங்க சாம்பிராணி வேற ஆடானா குடுக்கறதா அந்த மாதிரி சொன்னீங்க, அதுவும் செய்யறீங்களா நீங்க?
0: சாம்பிராணி வந்து நாங்க வந்து வெளியில வந்து நாங்க வந்து 1 பீஸ் 2 ரூபான்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு வந்து அதை நாங்க வந்து பேக்கிங் அட்டை தனியா வாங்கிக்கணும், நாங்க அது கவர் தனியா நான் வாங்கிக்கணும். மத்தபடி வந்து நம்மளுக்கு பேக்கிங் செலவு இல்லாம தனியாவே சாம்பிராணி பவுடர்னு தெளிச்சு தருவாங்க, அதை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இதை போடும்போதுதான் நம்மளுக்கு நாம வாங்குற பொருளுக்கும் நம்மளுடைய லாபத்துக்கும் இது சரியான முறையில வந்து நாம வந்து இது செய்து தர முடியும் நம்மளுக்கு.
1: சரி, பவுடரோட நீங்க எதை மிக்ஸ் பண்றதா சொல்றீங்க நீங்க?
0: சாம்பிராணி தூள்.
1: தூள்
0: சில இடங்கள்ல சில கடைகள்ல வந்து நம்மளுக்கு வந்து கறி, சாம்பிராணி, ஆயில் மற்றும் தண்ணி, இது மூணுமே வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க தண்ணி தவிர.
1: சரி சரி,
0: நம்மளே வந்து விற்பனை செஞ்சு நம்மளே தயாரிக்கலாம், தயாரிக்கிறதுக்கும் உண்டான நம்மளும் பண்ணிக்கலாம், அது நம்ம மழை காலங்கள்ல வந்து நம்ம இதை பண்ண முடியாது.
1: இப்ப ஆயில்னா என்ன, சமையலுக்கு பயன்படுத்துற ஆயில்?
0: அந்த ஆயில் இல்லைங்க மேடம், இதுக்குன்னு தனியாவே வந்து நமக்கு சாம்பிராணி வத்திக்கு உண்டான தயாரிக்க உண்டான அதுவே கெமிக்கல் ஆயில் ஒன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு அது
1: அதாவது எரியக்கூடிய ஒரு
0: ஆயிலா, எரியக்கூடிய ஆயில் தாங்க அது. அதை மிக்ஸ் பண்ணி இதுல வந்து போட்டு அதன் பிறகு பேக்கிங் பண்ணி நாம வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். உதாரணத்துக்கு வந்து பாக்க போனாக்கா 1 கிலோ வத்தி எவ்வளவுனாக்கா இப்ப உள்ள காலகட்டத்துல 1 கிலோ வத்தி நீட்டு வத்தி சொல்றாங்க, 8 இன்ச்சு வத்தின்னு சொல்லுவாங்க, 9 இன்ச்சு வத்தின்னு சொல்லுவாங்க. அது 1 கிலோ வந்து மார்க்கெட்ல வந்து 100 ரூபா கிலோ வைக்குதுங்க. ஒரு லிட்டர் செண்ட் வந்து 1200 ரூபாயில இருந்து 1300 ரூபா 400 ரூபாய்க்கு இருக்குதுங்க.
1: சரி,
0: அதன் பிறகு வந்து ஆயில் வந்து நம்ம முன்னெல்லாம் வந்து 150 ரூபா இருக்குதுங்க, இப்ப டபுளுக்கு டபுள் ஆயிடுச்சுங்க.
1: அதாவது செலவு போக 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும்.
0: அந்த லாபத்திலே பார்க்க போனால் இப்ப வந்து பஸ்ஸுகள்ல நாங்க வந்து வத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பாடு செலவு, டீ செலவு, இதர செலவு இல்லாமல் கூட பஸ்ஸுகள்ல வந்து எங்களுக்கு வந்து நமக்கு அந்த டிக்கெட் வந்து என்ன பண்றாங்கனாக்க எங்களுக்கு போடுற டிக்கெட் இல்லாம லக்கேஜுக்கு டபுளா போடுறாங்க. இதன் மூலமா எங்களுக்கு வந்து நினைக்கா அதுல வந்து எங்க லாபம் வந்து கிடைக்காம போயிடுது இதுல வந்து. ஏன்னா ஒரு நாள்ல வந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் விற்கும், சில டைம்ல விற்பனை ஆகாது. ஏன்னா மற்றவர்களும் அந்த இடத்திற்கு வந்து வந்துருவார்கள், எங்களை போன்ற உள்ளவர்களும் கண் பார்த்து தெரியாத உள்ளவர்களும் மற்றும் நார்மல் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து விற்பனை பண்றாங்க. இப்படி இருக்கும்போது திரும்ப ரிட்டர்ன்ல வந்து அதே அந்த பைய எடுத்துட்டு வரும்போது பஸ்ஸுகள்ல வந்து எங்களுக்கு அதே டிக்கெட்ல எங்களுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட்டுக்கு போடுறாங்கன்னா அதே எங்களுக்கு வந்து 20 ரூபா.
1: அது வந்து அவங்களோட ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி
0: தானே எங்களுக்கு எதுக்கு சொல்ல வரணும்னாக்கா இந்த சூழ்நிலை காலகட்டங்கள்ல இப்படி செலவு வந்து எங்களுக்கு வந்து இன்னும் லாபம் வந்தாலும் கூட எங்களுக்கு இது மாதிரி செலவுகள் வந்து எங்களுக்கு லாபம் கம்மியா தான் ஆகுதுன்னு
1: சொல்றேன். இப்ப நீங்க எப்படி விலைவாசி ஏறுதுன்னு சொல்றீங்க, நீங்களும் விலையை அதிகமா வச்சு விக்கிறது தானே?
0: மக்களிடத்துல வந்து நாம வந்து கடைகள்ல போய் மக்கள் கேட்கும் போது அந்த கடைகள்ல போயிட்டு அந்த ரேட்டுக்கு கேட்கும் போது அவங்களிடத்துல வந்து ஒன்னும் சொல்லாம வாங்கிடுறாங்க. நாம வந்து வீடுகள்ல, ஆபீஸுங்கள்ல, கடைகள்ல ஸ்கூலுங்கள்லாம் நம்ம

0: இருக்கும்போது எப்போதுமே ஒரு 10 ரூபா குறைச்சு தர மாட்டீங்களா, 5 ரூபா குறைச்சு தர மாட்டீங்களா அப்படி என்றதான் மக்கள் வந்து நம்ம இடத்துல கேட்கிறார்கள். இதனை நாங்கள் விலைக்கு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கடைகளில் இருந்து ஒரு கடைகள் இருந்து அங்க வந்து நாங்க போய் வாங்குறதுனால அவங்க அந்த ரேட்டு கொடுக்கறதுனா வாங்க முடியும், நீங்க வீட்டுக்கே வந்து நீங்க கொடுக்கறதுனால உங்கள்கிட்ட நாங்க குறைச்சு தான் கேட்போம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, மத்தவங்களோட எங்களுடைய பொருளும் தரமும் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துக்கு சொல்லுவோம். அதன் பிறகு அவங்க வாங்கிட்டு வாங்க.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்போம், உங்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் ஊதுபத்தி தயாரிக்கும் வேலை செய்து வரும் சிதம்பரம் கீழமுங்கிலடி பரஞ்சோதி அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஊதுபத்தி எப்படி தயாரிக்கிறது, என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் வேணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல தரமான ஊதுபத்தி வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய மூலப்பொருட்கள் என்னென்னு சொல்லுங்க.
4: தரமான ஊதுபத்திகள்னு பார்க்க போனாக்கா நல்ல மூங்கில், அதன் பிறகு கறி, மரக்கட்டை, தூள் பவுடரு மற்றும் கொஞ்சம் இதர கெமிக்கல் மற்றும் நீரோட்டம் உள்ள அந்த தண்ணி சொல்லி பண்ணுவாங்க மேடம். அதில் வந்து என்னன்னாக்க உங்களுக்கு வந்து தரமான வேணும்னாக்க அதில் வந்து மேக்சிமம் வந்து நம்மளுக்கு வந்து புகை அதிகமாக வராமல் வாசனை திறமை அதிகமாக இல்லாமல்.
0: சரி,
4: சில மக்கள் வந்து வாசனையை அதிகமாக கேட்பாங்க, புகை இல்லாமல் கேட்பாங்க, புகை அதிகமாக கேட்பாங்க. இது போன்ற உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தகுந்தார் போல் நாம் வந்து தரமான முறையில் வந்து இந்த மூலப்பொருட்களை செய்து நம்ம வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய பழக்க வியாபாரம் தான் மேடம்.
0: சரி, ஓகே, அந்த அளவுக்கு நீங்க பார்த்து செய்றீங்க. இப்ப நறுமணம் அப்படின்னா நிறைய சொன்னீங்க, இப்ப நீங்களே வந்து மல்லிகை அப்புறம் வந்து சந்தனம் சொன்னீங்க, இது இல்லாம வேற ஏதாவது நறுமணம்
4: சேர்க்கலாம்? இது இல்லாம என்னன்னா தாழம்பு இருக்குதுங்க மேடம், தாழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா ரோஸ் இருக்குது, அது லாவண்டர். இது மாதிரி பொருள்கள் வாசனை உள்ளது நிறைய இருக்குதுங்க. பிளாக் ரோஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குதுங்க, கோல்டு ஸ்டிக்னு சொல்லிட்டு வாசனைகள் வந்து திரவங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்துவது என்னன்னாக்க ஒரு 5 பொருள்கள் மட்டும்தான். விரும்பி கேட்பவர்களுக்கு மட்டும் தரமான முறையில் வந்து நாங்கள் வந்து செஞ்சு அதை வந்து ஊதுபத்தியை வந்து நாங்கள் வந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம் மேடம்.
0: சரி, உங்ககிட்ட இந்த இது ஃப்ளேவர் வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க,
4: கேட்குறவங்களும் இருக்கிறாங்க.
0: ஓகே, இப்போ எது அதிகமாக போகுது, எது அதிகமாக விற்பனை ஆகுது, எந்த ஃப்ளேவர்?
4: அதாவது பார்க்க போனாக்க சந்தனம் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது.
0: சரி,
4: ரெண்டாவது வந்து ஜாஸ்மின் சொல்லிட்டு மல்லிகைப்பூ போய்கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்தில் விரும்பி அதிகமாக வராங்க அன்னாச்சி பழம்,
0: பைனாப்பிள்
4: அது வாங்கிட்டு இருக்காங்க. ரோஸு, தாழம்பு, பிளாக் ரோஸ்ட்டு, அது போன்ற நிறைய ஃப்ளவர் உள்ள இருக்குங்க. கோல்டன் இருக்குதுங்க, பிளாக் ரோஸ்ட்லயே வந்து ஒயிட் பிளாக்னு இருக்குதுங்க, ரோஸ் கலர் இருந்து லைட்டா மீடியமான சேண்டல் ஒன்று இருக்குதுங்க. இது போன்ற பல நறுமணம் உள்ள நம்மள்ட்ட பத்தி இருக்குதுங்க மேடம்.
0: சரி, ஓகே. இப்போ ஊதுபத்தி அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் அது எரியணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க இல்லையா?
4: ஆமாங்க.
0: ஏற்றி வச்ச உடனே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது சரியா இருக்காது. அந்த வாசனையும் வேணும், ரொம்ப நேரம் நமக்கு எரியணும், புகையும் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா நிறைய புகை டஸ்ட் அலர்ஜிலாம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கு இல்லையா, அதனால அதையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் எரியறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் ஏதாவது கடைபிடிக்கிறீங்களா, இல்லை ஏதாவது பொருட்கள் அதில் சேர்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க?
4: இதுமாரி பொருட்கள் வந்து நாங்கள் வந்து சேர்த்து பண்ணுறது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் மேடம். இதை வந்து வெளியில் திருச்சி, சென்னை மற்றும் பெங்களூருன்ற இந்த நிறுவனங்கள்லேருந்து அந்த ஊர்களிலேருந்து கேட்பவர்களுக்கு வந்து நாங்கள் இது போன்ற வத்திகளை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம் மேடம். இது
0: ஓகே, ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நாம பேசலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: இப்போது நீங்கள் ஊது பற்றி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாமே வந்து விளக்கமாக சொன்னீங்க. அதே நேரத்தில் உங்கள் தயாரிப்புகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க?
1: எங்களோட தயாரிப்புகளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வியாபாரத்தில் வந்து நாங்கள் பஸ்ஸு பயணம் மூலமாகவும் நடந்து போய் கொண்டும் வீடு வீடாக நகரங்கள் மூலியமாகவும் அலுவலகங்கள் மூலியமாகவும் மற்றும் வந்து கிராமங்களுக்கும் நான் வந்து பையில கொண்டுட்டு போயிட்டு பஸ்ஸுகளில் போயிட்டு விற்பனை செய்து கொண்டு வருகின்றேன். நம்மளுடைய பிராண்டை வந்து தரமாக இருக்கணும், தரமாக இருக்குதுன்னு நம்பி நம்ம மக்கள் வந்து வாங்குறாங்க கண்டிப்பாக.
0: சரி,
1: இது மாதிரி பரஞ்சோதி இவர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, இவர் இடத்துல வாங்கினா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட வந்து கண்டிப்பாக வாங்குறாங்க. நாங்கள் வந்து பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணி தான் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் வீடுங்களுக்கு மட்டும் இல்லாமல் கடைங்களுக்கும் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜு, ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கும் போகிறோம்.
0: நாங்கள் எல்லா இடத்துலையும் உள்ள மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க?
1: கண்டிப்பாக போகிறோங்க. அது அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் நாங்கள் போகிறோம். அதுக்கப்புறம் என்னக்கா நகர் பேருந்து நிலையங்கள் இருக்குங்களா, அதுங்களுக்கு போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் நகரங்களுக்கும் நாங்கள் வெளிப்புறமாக நின்றுட்டுருக்கோம். அங்கேயும் நாங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பொருள் அவங்கள பார்த்தாலே, அவங்களுக்கு கேட்டாலே இவர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, இவருடைய பொருள் நல்லா தரமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும் அப்படி என்று அவங்க வாங்குறாங்க. நானும் வந்து என்னன்னாக்கா சாம்பிராணி போடும்போது சில மூலிகை பொருள்களும் நான் செய்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சாம்பிராணியில் வந்து என்னன்னாக்கா கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடும்போதுங்க மேடம், அதில் வந்து துளசி போடுவேன் பவுடரில், கறி கலப்பம் இல்லைங்க, கறி கலக்கும்போது அதில் வந்து சாம்பிராணி ஆல்ரெடி ஆட் பண்ணி வந்துடும். அது அதன் கூட வந்து நொச்சித்தழை, நொணாத்தழை, துளசி மற்றும் வந்து நம்மளுக்கு வந்து இது போன்ற மூலிகைகளை போடுவோம். இது ஆட் பண்ணி நாங்கள் வந்து மோல்டிங்கில் போட்டு,
0: இது எப்படி நீங்கள் பவுடராக்கி கலப்பீங்களா?
1: ஆமாம், பவுடராக்கி தான் நாங்கள் வந்து ஆல்ரெடி பவுடராக்கி வரும். அந்த பவுடரை நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மூலிகை பொருள்லாம் சேர்த்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி 1 inch சைஸ் அளவுக்கு உண்டான அந்த மோல்டிங் வச்சு அதுக்குண்டான பாத்திரங்கள் இருக்கு. அந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து மிஷின் மாரி வந்து நாங்கள் கையால் வந்து அடிச்சு நாங்கள் வந்து இந்த சிரஞ்சி போல் அந்த அமுக்கினால் வந்து அது வெளியில் வந்து விழுந்துடும். அதுக்குண்டான பாத்திரத்தில் நாங்கள் போட்டு வெயிலில் காய வைக்காமல் மிதமான வந்து அந்த நிழல் ஓட்டமான உள்ள இடத்துல வந்து நாங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு அதன் மூலம் நாங்கள் வந்து வேலை போட்டுருவோம்.
0: ஏன் வெயிலில் காய்க்கூடாது?
1: வெயிலில் காய வச்சா சீக்கிரம் காஞ்சிரும் மட்டும் இல்லைங்க, அது சீக்கிரம் என்னன்னாக்கா காஞ்சி வந்து பவுடர் ஆகிடுங்க, அது
0: பொலப்பொலன்னு
1: ஆகிடும், குறகுறனு ஆகிடும். அது வெயிலில் காய வைக்க கூடாது,
0: அதில் ஒரு ஈரப்பதமும் இருந்துகிட்டே இருக்கணும்.
1: ஈரப்பதம் நிழலோட்டமாக தான் வந்து செஞ்சாகணும். அந்த ஊதுபத்திக்கும் சாம்பிராணி வத்திக்கும் நிழலோட்டமாக தான் மேடம் இருக்கணும், அதிக வெயில் இருக்கவே கூடாது. இது போன்றது வந்து நம்ம மிதமான அந்த சூட்டில் வந்து நம்ம காய வச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு 3-5 1.5-3 inch சைஸில் வந்து கவர் வாங்குகிறோம்.

0: ஒரு கிலோ கவரே வந்து 300 ரூபா வருதுங்க. அது 1000 கவருக்கு மேல போகும். சாம்பிராணி கவர் வந்து ஒரு பீஸ் வந்து 1 ரூபா வருதுங்க. அது வந்து நம்ம 1000 பீஸ் நம்ம வாங்குவோம்.
1: சரி,
0: இது போன்ற பொருட்களை வாங்கி அது கவருக்குள்ள போட்டு அந்த அட்டைக்குள்ள பேக்கிங் பண்ணி அப்புறம் வந்து ஸ்டேப்லர்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேப்லர் பெண்ணும் போட்டா போட்டுதான் அடிக்கும். ஏன்னா வாடை வந்து வெளியில போயிடக்கூடாது இல்ல. அதுல ஸ்டேப்லர் போட்டு அதன் பிறகு வந்து டேப் ஒட்டி பேக்கிங் பண்ணி கவர் பண்ணி நாங்க வந்து வச்சிருவோங்க. 5 கிலோவுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா 1000 பீஸ் வருங்க. 1 இன்ச் பீஸ் 1000 பீஸ் வரும். அந்த சாம்பிராணி வத்தி, அந்த சாம்பிராணி 5 பீஸ் அந்த 1000 பீஸ வந்து 50 பாக்கெட்டு போடலாம். 50 பாக்கெட்டு போட்டு ஒரு பீஸ் 20 ரூபானுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இதனுடைய செலவுகளே எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 650 ரூபா நம்மளுக்கு எங்களுக்கு வந்து செலவாகும்.
1: சரி,
0: சாம்பிராணி வத்தி மட்டும் மூலிகை வத்தி சேர்க்கறதுக்கு நாங்க கிடைக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபா கிடைக்கும். எங்களுக்கு இவ்வளவுதான் சாம்பிராணி வத்தியில் கிடைக்கும்.
1: சரி, அப்ப 350 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் நீங்க வேலை செய்வீங்க?
0: இது சரியான கேள்விங்க மேடம். இது வந்து எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து பார்வை தெரியாதவர்கள் வந்து போடும்போது கொஞ்சம் எங்களுக்கு தாமதமாகும். இது பார்வை தெரிஞ்சவங்க வந்து போடும்போது கொஞ்சம் விரைவா 1 மணி நேரத்துக்குள்ள 1.5 மணி நேரத்துக்குள்ள போட்டுருவாங்க. இது நம்மளுடைய எங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அண்ணன் பசங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, இவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் குறுகிய நேரத்துல எங்களுக்கு வந்து நாங்க பண்றோம்.
1: ஒரு கூட்டு மேஷம் உங்க குடும்பமே சேர்ந்து இத செஞ்சிருவீங்க?
0: குடும்ப கூட்டாக நாங்க வந்து தொழில் செஞ்சுட்டு வரோம் நாங்க. அது மட்டும் இல்ல மேடம், இது குச்சி சாம்பிராணின்னு ஒண்ணு இருக்குதுங்க, பென்சில் பால்ன்ற அந்த சாம்பிராணி, கோன் சாம்பிராணி, இது போன்ற சாம்பிராணிகளை வந்து நாங்க கிலோ வந்து 75 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம் நாங்க. வாங்கிட்டு வந்து அந்த கிலோ வந்து 1 லிட்டர் சென்ட்ல வந்து 3 லிட்டர் ஆயில ஊத்தி மிக்ஸ் பண்ணி அதுல நாங்க ஊற வைக்கிறோம். ஊற வச்சு அந்த சாம்பிராணிகளை எடுத்து பேக்கிங் பண்ணும் போது எங்களுக்கு என்னன்னாக்கா 10 கிலோ, 1 கிலோவுக்கு வந்து 10 கிலோ வந்து என்னன்னா எங்களுடைய சாம்பிராணி வத்திகள் இருக்கும். அது வந்து 14 கிலோவா ஆயிடும். இது நாங்க வந்து எண்ணிக்கையில வந்து நாங்க போட்டோம்னா எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. இதுல 100 கிராம் என்ற அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து போட முடியும். 100 கிராம் போட்டோம்னா நாங்க 50 ரூபா வைக்கும். பீஸ் கணக்குல எங்களுக்கு போட்டா கட்டுப்படி ஆகுது. ஏன்னாக்கா அந்த சென்ட் உள்ள காஞ்சி, அந்த வத்தி வந்து காஞ்சி நல்லா இருக்குங்க. சென்ட்டை ஊத்தும் போது என்னன்னாக்கா உங்களுக்கு வைட் ஆயிடுங்க. வைட் ஆனாக்கா 20 பீஸ்ல எங்களுக்கு வந்து 16 பீஸ்னால போட முடியும் நாங்க. அதுக்கு மேல போட்டா எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுது. ஆனா வாசனா நல்லா இருக்கும். அது ஏத்தி நம்ம வந்து கொளுத்தணும்னா அருமையா இருக்கும். அதே போன்ற ரெஜிஸ்டர் ஆபீசர்களுக்கும் தாலுகா ஆபீஸ்களுக்கும் ஹாஸ்பிட்டல் தவிர ஒரு சில ஹாஸ்பிட்டல்கள் வாங்குவாங்க, அது விருப்பப்பட்டவர்கள். மற்ற நாங்க வந்து கொடுக்கின்ற பொருள் வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கின்ற பொருள் நல்ல தரமாக இருந்து கொடுக்கறாங்க அப்படி என்று நம்மளோட இடத்துல கேட்டு வாங்குவாங்க. இதனுடைய உள்பட எங்களுடைய வேலைகள் வந்து இதுல இருக்குதுங்க மேடம்.
1: சரி, ஓகே. இப்ப வந்து கையால தான் நீங்க செய்றீங்க இல்லையா? மேனுவல்ல தான் செய்றீங்க. இதுக்கு மெஷின் எல்லாம் இருக்கா?
0: மெஷின் எல்லாம் இருக்குதுங்க. அந்த மெஷின்ல செய்யறோம்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஆள் எங்களுக்கு கிடையாதுங்க. அது மெஷின்ல செய்யணும்னாக்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 10,000 பீஸ், 5,000 பீஸ், 20,000 பீஸ் செய்யணும். அதுக்கு வந்து என்னக்கா ஒரு ஆள் வச்சு மெனக்கிட்டு செய்தோமானால் மிஷின் நம்ம வந்து வாங்கி செய்யலாம். நம்ம வந்து குறுகிய வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விற்பனை பண்ணும்போது மிஷினில் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நேரம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாதுங்க. வசதி கிடையாது. அது மூலமா ஆள் பற்றாக்குறை, நாமளே தான் செஞ்சு நாமளே தான் விற்பனை பண்ண போறோம், நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆனா இப்ப இது போதுமான அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? உங்களோட வருமானத்துக்கு உங்க வேலை, நீங்களே வேலையை செஞ்சு அதை நீங்களே விற்பனையும் செஞ்சுக்கிறீங்க, உங்களோட குடும்ப வருமானத்துக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாங்க மேடம். இந்த தரமான அந்த வத்தி நாங்க கொடுக்கும் போது எங்களுக்கு உழைப்பிக்கேத்த ஊதியம் கண்டிப்பா அதுல கிடைக்குது எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து இது போன்ற சில பஸ்ஸுகளில் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு சில இடங்கள்ல வந்து தாமதம் ஆயிடும், பிரேக் டவுன் ஆயிடும் சில டைம்ல. இதனால வேலை வாய்ப்பு எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா
1: அந்நாளைக்கு
0: வேலைக்கு ஆயிட போகுது. இது நாங்கள் வந்து எங்களுடைய தோள்களை சுமந்து கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த விற்பனை வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க மாட்டோம்.
1: சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். உங்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து பேசலாம்.

நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: பிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பாரத் பால் வழங்கும் பசந்தலை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
5: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள்.

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஊதுபத்தி தயாரிக்கிற தொழிலில் நீங்கள் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, எப்படி தயாரிக்கிறீங்க, என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டு தயாரிக்கிறீங்க, அப்போ எப்படி விற்பனை செய்கிறீங்க, இப்படி பல விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. இதுக்கு அடுத்து ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும், இந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: கண்டிப்பாக இது ஒரு கைத்தொழிலாக வந்து இளைஞர்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஆன்மீக ரீத ஆன்மீக வழிபாடுகளில் வந்து இது கூடவே இருக்குன்றது ஒரு ஒரு நம்மளோட மூலப்பொருள். இது இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து சாமிக்கு படைக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு தொழிலாகவே நாம் மட்டும் இல்லை, பல பெரிய நிறுவனங்களும் இது வந்து செய்து கொண்டு தான் வருகின்றார்கள். சுய தொழிலாக இளைஞர்கள் வந்து இதுவும் எடுத்து பண்ணலாம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நாம் வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஆடு ஆல்ரெடி இருக்கதான் செய்யுது. இதில் இல்லாமல் மூலிகைகளை கொண்டு நாம் வந்து இது செய்து மக்களுக்கு வந்து நம்ம மூலிகை ஊதுபத்தி, மூலிகை சாம்பிராணி, மூலிகை நறுமணப் பொருள்கள் வந்து இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது, செய்து கொண்டு தான் வருகின்றார்கள்.
1: சரி,
2: இது மட்டும் இல்லாம இந்த தொழில் வந்து தற்காலிகம் மட்டும் இல்லாம இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தொழில் எடுத்திருக்கேனாக்க நாம வந்து இந்த தொழில வந்து நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த தொழில் எடுத்து பண்ணல. நானும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை நம்ம வந்து ஒரு தொழில் செஞ்சு குடும்பத்தை நடத்தணும். இது மற்ற இளைஞர்களும் இதை வந்து செய்து கொண்டுதான் வரணும். வரக்கூடிய காலங்கள் வந்து இதுவும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது. புதிய புதிய நறுமணங்களை கொண்டு மட்டும் இல்லாமல் மூலிகை பொருள் கொண்டு விதவிதமான காலங்களில் செய்யக்கூடிய ஒரு வருமானங்கள் தான் இருக்கின்றது.
1: சரி,
2: இருந்து கொண்டு வருகின்றது.
1: ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இயற்கையான பொருளை வச்சு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளும் கூட. இதுவரைக்கும் வந்து ஊதுபத்தி தொழிலில் என்னென்ன வந்து சவால்கள் இருக்குது, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி நிகழ்ச்சியில் ஊதுபத்தி தயாரிக்கும் தொழில் செய்து வரும் சிதம்பரம் கீழமுங்கிலடியே பரஞ்சோதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர், உளிப்பெண்டா, ஆண்டியப்பனூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி, போகனப்பள்ளி, ஓசூர், நல்லூர், கொட்டாமிட்டா, ஒடுகத்தூர், ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர், தேன்கனிக்கோட்டை, ராசிபுரம், கிருஷ்ணகிரி, குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர், பேரையூர், நெடுங்கல், கரூர், புதுச்சத்திரம், எடப்பாடி, ஆம்பூர், மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

12:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ்

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள், இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து அதில் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுப்பீங்க இல்லையா? எஃபி பேஜில் நாங்கள் போஸ்ட் போடுவோம், அதுக்கு கமெண்ட் கொடுப்பீங்க, அதை வந்து நாங்கள் படிச்சு காட்டுவோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு பெஞ்சா இல்லை லாஸ்ட்டு பெஞ்சா அப்படின்னு கேட்டிருக்கோம். இல்லை எப்படியும் ஃபஸ்ட்டு பெஞ்சாகவும் இருந்திருக்கலாம், லாஸ்ட்டு பெஞ்சாகவும் இருந்திருக்கலாம். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் எஃபி பேஜில் சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் நேர்களே.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: எல்எஸ்சி நிகழ்ச்சியில நீங்க ஸ்கூல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து நேயர்கள் போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ராஜேந்திரன் மணக்குடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பேரை தான் திரும்பி போட்டிருக்காங்க, ராஜேந்திரன் மணக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதி அன்னப்பன் பேட்டை அவங்களும் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. பொன்னமராவதி புதுப்பட்டியிலிருந்து ஹைடா அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் நான் முதல் பெஞ்சுல கடைசி பெஞ்சுல மிடில் பெஞ்சு அப்படின்னு புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மிடில் பெஞ்ச் இருக்கும், ஆனால் நம்ம ரெண்டு ஆப்ஷன்லேருந்துமே அவங்க கொஞ்சம் தப்பி சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, குத்தாலத்திலேருந்து கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிவோம். அதுக்கப்புறம் வந்து பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவா மேடம் வருகிற மேடத்தை பொறுத்து அது மாறுதலுக்குட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா இருக்குது, ஏன்னா சப்ஜெக்டை பொறுத்து நம்ம மாறி உட்காருவோம் இல்லையா. மேக்ஸ்னால் நிறைய பேர் பாதி பேர் பின்னாடி போயிடுவாங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, சத்யா அப்படிங்கிறவங்க. கடைசி பெஞ்ச் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினோத்குமார் காரைக்காலிலிருந்து. வணக்கம் மேடம், நான் ஸ்கூலில் எப்போதுமே ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான், எந்த கிளாஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து.

அடுத்து மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லியிருக்காங்க திருவாரூரில் இருந்து. ஸ்கூல் படிக்கிறப்ப செகண்ட் பெஞ்ச் தான், எப்படி மேடம் டிசைன் டிசைனாக இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க, போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மளை பாராட்டியிருக்காங்க. நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு இன்னும் கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட கமெண்ட்ஸையும் சேர்த்து படிச்செல்லாம். மல்லியம் ரவி என்ன சொல்லியிருக்காங்களாம், ஆரம்பத்தில் அவங்களுக்கு பயமா அதனால பின்னாடி பெஞ்சில் இருந்தாங்களாம், அதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் வந்த உடனே முன்னாடி பெஞ்சுக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு தோழிக்கு அன்பான மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தோழி இப்படி கேட்டுட்டீங்க, எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு பெஞ்செல்லாம் இல்லை மேடம், லாஸ்ட்டு பெஞ்சும் கிடையாது, நடுத்தரமாக உட்காருவோம், எங்காச்சும் என்னைக்காவது நினச்சிக்கிட்டா கடைசி பெஞ்சில் போய் உட்காருவது ஜாலியாக இருக்கும், பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அரட்டை அடிக்கிறதுக்காக பின்னாடி போயிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, 1979 9வது படிக்கும்போது நான் முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த இயர் போட்டிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். நான் முதல் பெஞ்சு தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர் முகமது ரஃபிக். வளங்கைமான் ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படிக்கும்போது பெஞ்செலாம் கிடையாது, தரையில் தான் அமர்ந்து படித்தோம், ஆனால் முதல் வரிசையில் தான் அமர்ந்து படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவூட்டியவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் நன்றிங்க.

இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளியில் முதல் பெஞ்சில் தான் நான் அமர்ந்து இருப்பேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு மீண்டும் கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க எஃபி பேஜில், நீங்களும் போடுங்க. அந்த வகையில் கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்துலேருந்து என்ன அமைச்சிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிக்கும்போது வகுப்பில் முதல் பெஞ்ச் தான் மேடம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, எனக்கு எப்போதுமே கடைசி பெஞ்ச் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடங்கண்ணி நெடுஞ்செழியனவங்க. ஆண்டி மேடம் சுதீஷ் சுபிதா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்கூர் செல்லராஜா அவங்க. சிறு வயதில் கொஞ்சம் உயரமாக இருப்பதனால கடைசி என்னை கடைசி பெஞ்சில் அமர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி பாபு அவங்க. இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா இருக்கு இல்லையா, என்ன தான் ஒரு ஆர்வத்தோட முன்னாடி போய் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட, கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கானா கொஞ்சம் பின்னாடி போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. பள்ளி பருவ நினைவுகள், இனிய பள்ளி பருவ நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளியில் படித்த காலம் முழுவதும் நான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாணவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்போதும் ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே இருந்திருப்பீங்க, என்னைக்காவது பின்னாடி போயிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யோசிச்சு பார்த்துங்க. குறிப்பாக மூன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை தொடர்ந்து வகுப்பு லீடராக இருந்திருக்கேன், அந்த பள்ளி பருவ நினைவுகள் என்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு சிறிய பெருமிதமும் நிறைய நினைவுகளும் மனதில் வந்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பழைய நினைவுகளை மீண்டும் நினைவூட்டியதற்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நன்றியும் சொல்லியிருக்காங்க நம்ம காரைக்கால் பண்பலைக்கு. அடுத்து திட்டச்சேரியிலேருந்து ஃபைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மிடில் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலில் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், என்னென்னு வச்சிங்களேன், என்னைக்காவது கொஞ்சம் மாறிக்கிறி யாராவது உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஏ இது என் இடம்ப்பா கொஞ்சம் எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பின்னாடியே உட்கார முடியாது. அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சை நிரப்பத்துக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் பெஞ்சு எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருவாங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட் பெஞ்சில் மட்டும் உட்கார மாட்டாங்களே, லாஸ்ட் பெஞ்சில் உட்கார பசங்க ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார மாட்டாங்க, யாராவது கேட்டால் கூட இருந்தாங்கப்பா இந்த இடத்த பிடிச்சிங்க நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அந்தளவு ரொம்ப நல்ல பசங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பள்ளியில் நடு பெஞ்சில் அமர்ந்து இருப்பேன் மேடம், அது ஒரு கனக்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதுமே முதல் பெஞ்சில் தான் இருக்க பிடிக்கும், ஒருவேளை பெஞ்சில் இடம் இல்லை என்றாலும் மிடில் பெஞ்சில் இருப்பேன், எப்போதும் கடைசி பெஞ்சுக்கு பிடிக்காதான் அவங்களுக்கு கடைசி பெஞ்சு போகிறதே. இவங்க கூட இப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன்.

ராஜேந்திரன் மணக்குடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லாஸ்ட் பெஞ்ச் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக பேசி நிறைய ஃபன்னாக இருந்த காலம் அது. ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் மட்டும் முழு கவனத்தோடு சரியாக படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நினச்சி பார்த்தாலும் அந்த லாஸ்ட் பெஞ்ச் மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்க, நான் எப்போதுமே முதல் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் நான் கடைசி பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் முருகன் அவங்க. இவங்க வந்து விளக்கப்பாடி. அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனங்காட்டாங்குடியிலேருந்து 12th படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான் உட்காந்துருப்பேன். காலேஜ் போனதுக்கப்புறம் லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டேன், அதனால் படிக்க மாட்டேன்னு இல்லை நல்லா படிப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட்டு பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக நேயர்கள் பல கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அதில் ஒரு கமெண்ட்ஸ் படிப்போமா? விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே ஓடுதுறையிலேருந்து தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிக்கும்போது முதல் பெஞ்ச் தான். ஆமாங்க, உண்மைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை தியாகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு அப்புறமா மறுபடியும் கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்.

நிர்மலா, இன்று எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான போஸ்டர் எஃபியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. வாங்க என்னென்னு படிக்கலாம். பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க, கத்திரிப்புலத்துலேருந்து இவங்க அமைச்சிருக்காங்க, மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, நான் லாஸ்ட் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மறைஞ்சிருப்பாங்களாம், அதனால் ஸ்டோரி புக்கெலாம் நல்லா படிப்பாங்களாம். ஸ்டோரி புக்கு படிக்க தான் போகிறது ஸ்கூலுக்கு. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதம்பர் ராமன் சொல்லியிருக்காங்க, முதல் பெஞ்ச் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சு எப்போயுமே போக மாட்டேன், அதை வந்து மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இடம் கிடைக்காதவங்க பின்னாடி உட்காந்து தானே ஆகணும். அடுத்து அறிவிப்பாளர் மேடத்துக்கு அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறையார் விஜி. ஸ்கூல் டேஸில் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான், காலேஜில் செகண்ட் பெஞ்ச், மாறி மாறி இப்படி தான் உட்காருவேன், லாஸ்ட் பெஞ்செலாம் போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் பெஞ்ச் சற்று உயரமாக இருப்பாங்களாம் ரவிக்குமாரன் அவங்க, அதனால் இரண்டாம் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்களாம். பொறையார் லதா வந்து மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து ஜாலியாக இருக்குமா. மூன்றாவது பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவி பாப்பா கோவிலிருந்து. அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போதுமே தோழிகளுடன் ஃபஸ்ட்டு பெஞ்சு தான். தோழிகளுடன் லாஸ்ட் பெஞ்சிலெல்லாம் இருப்பாங்க, சரி பரவாயில்ல. எட்டாம் வகுப்பில் உயரம் பார்த்து இரண்டாவது பெஞ்சில் உட்கார வைத்தார்கள், நான் அழுது அடம்பிடித்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி டைப் இவங்களும். பழையாற்றாங்கரை முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, முருகானந்தம் ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே ஸ்கூல் படிக்கும்போது இரண்டாவது அல்லது மூன்றாவது பெஞ்சில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர் அவங்க.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மர் விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிவு

0: போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கெண்ண போட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
4: நேர்களே, LSC நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு இன்னும் கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் என்ன அமைச்சிருக்காங்கன்னா, ஆனந்த் முத்துக்குமரன், நான் ஸ்கூலில் படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஞ்ச் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸில் லீடராக இருந்தேன், அப்போ எதுனாலும் என் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வந்ததுக்காக காரைக்கால் பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூலில் எப்போதுமே முன்னாடி பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலேருந்து சுப்பிரமணியன் அவங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெஞ்சும் இல்லை கடைசி பெஞ்சும் இல்லை, என்னை நடுவில் உட்கார சொல்லுவாங்க. நான் முதல்ல நடப்பது பின்னால் நடப்பது எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பேன், அதுவும் ஜாலியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும்ல. ஏதாவது வேணும்னா பேனா பென்சில் இங்கே முன்னாடி வாங்கிக்கலாம், கேட்டு பின்னாடி வாங்கிக்கலாம். நான் ஆடுதுறை KGS பள்ளியில் அய்யோ பள்ளியில் படித்தே என்ன அரட்டை அடித்தா நம்ம மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது தரையில் தான் உட்காருவோம், இல்லை என்றால் மரத்தடியில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க. நடுபெஞ்சை சுற்றி பசங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. முன்னாடியும் பேசிக்கலாம் பின்னாடியும் பேசிக்கலாம் இல்லையா. அடுத்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் கொடிக்கல் பாளையத்திலேருந்து ஸ்கூலில் படித்ததே முதல் வகுப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதெல்லாம் சிமெண்ட் தரையில் தான் உட்காந்துருப்போம், ஃபஸ்ட்டு பெஞ்சும் கிடையாது லாஸ்ட் பெஞ்சும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம பெஞ்சுன்னு சொல்லியிருந்துருக்கக்கூடாது. முன்னாடி உட்காருவீங்களா பின்னாடி உட்காருவீங்களான்னு கேட்டுருக்கணும் இல்லையா. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பெஞ்சில் இல்லை தரையில் உட்காந்து தானே படிச்சிருப்பாங்க எல்லோரும். சரிங்க, ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கொள்றதில்ல, படிப்பில் நல்லா கவனம் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாத்தியார் சொல்வதை எங்கே இருந்தாலும் காதல் கேட்கும்படி எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக சொல்லியிருக்கீங்க. எங்கே உட்காந்தா என்ன படிக்கிற பிள்ளை எங்கே உட்காந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து இரண்டாவது பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க. திருநெல்லி காவல் அவங்க என்ன சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டதுக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா.

கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி பெஞ்ச் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் முதல் பெஞ்சையே தேடியது, என்னுடைய ஆசிரியர் பார்வை மட்டும் கடைசி பெஞ்சையும் தவற விடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை தான் எழுப்பி கேள்வி கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அந்த நினைவு உங்கள் மனசை விட்டு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன்.

கடைசி முதலாவதெல்லாம் முக்கியம் இல்லை, யார் நல்லா படிக்கிறாங்களோ அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தாங்க. நான் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, லாஸ்ட் பெஞ்சுக்கு முதல் பெஞ்சான், இது ஒரு புதுசாக இருக்கே. பிரகாஷ் அவங்க கல்லேரியிலிருந்து.

திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரத்தின் காரணமாக கடைசி பெஞ்ச் தான் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு மீண்டும் நம்ம கமெண்ட்ஸ் படிக்கலாம்.

0: ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேரில் இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அவர் கேள்வி கேட்டிருந்த இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சான்னு சொல்லிட்டு, அதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, உயரத்தின் காரணமாக கடைசி பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, தோழிகளோடு செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடைசியில் உட்காந்தாலும் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல், ஹரிஹரன் கூடல், கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி வகுப்பில் எப்போதுமே முதல் பக்கமும் இல்லை, கடைசி பக்கமும் இல்லை, நடு பெஞ்சில் இருக்கும் இடத்தில் அமர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சக்தி ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் பெஞ்சில் தான் உட்காருவாங்களாம். அடுத்து டிஆர் பட்டம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் பெஞ்ச் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே கடைசி பெஞ்ச் தான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காங்க, எப்போவுமே கடைசி பெஞ்ச் தானா. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சக்திராம் அவங்க சொல்லிட்டேன். அடுத்து, நான் எப்போதுமே ஃபஸ்ட் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெமேலி ஆர் நந்தகுமார் அவங்க. அகரக்கொந்தகை கார்த்திகேசன், செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் ரெண்டிலுமே முதல் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்காலங்களில் கடைசி வரிசையிலும் கல்லூரி காலங்களில் முதல் வரிசையிலும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, கோட்டிச்சேரியிலிருந்து சுவராஜ். சிதம்பரம் அண்ணாமலை நகர்லேருந்து உமாசங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: திருவாலாபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடு பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்தாம் வகுப்பு வரை முதல் பெஞ்ச், ஆறாம் வகுப்புக்கு பிறகு மூன்றாம் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஞாபகமாக எல்லாரும் சொல்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இத்தனாவது படிக்கும்போது இங்கே உட்காந்துருந்தேன், காலேஜ் படிக்கும்போது செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு உறுதியாகவும் இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தவன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான், லாஸ்ட் பெஞ்சில் இருந்தவன் நான் லாஸ்ட் பெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமன் கோவில் அருகில் இருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். வாங்க நேர்களே, நம்மளும் செல்வோம் கோதண்டராமன்புரம் கோயிலுக்கு.
3: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஊரும் ஒரு தனி மனம் இருக்கு இல்லையா? அந்த மனத்துக்கு பின்னாடி ஒரு மண் இருக்கு. அந்த மண்ணுக்கேற்ற ஒரு உணவும் இருக்கு. அந்த உணவுக்கு பின்னாடி தலைமுறை தலைமுறையா கடந்து வந்த ஒரு கதையும் இருக்கும். ஒரு ஊரோட அடையாளத்தை, அந்த ஊரின் பாரம்பரிய சுவையை இணைத்து பார்க்க போகிற நிகழ்ச்சி தாங்க இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சி. எந்த ஊருக்கு போனாலும் அங்கே கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் உணவு நம்ம அந்த ஊரையே நினைச்சு பார்க்க வைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த அடிப்படையில நாம ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த ஊரு தான் இந்த ஊரு, அதாவது முடிகொண்டான் அப்படிங்கிற ஊரு. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத நேயர்களுக்காக சொல்லிடலாம். இந்த ஊர் பாத்தீங்கன்னா சன்னாநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கும் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊருக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை பத்தின வரலாறுகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஊர்ல உள்ள மக்கள் என்ன மாதிரியான உணவுகளை சமைக்கிறாங்க, சுவையாத அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்ட்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களே, நாம வந்து இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக முடிக்கொண்டான் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். அதுவும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதண்டராமன் சந்நிதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சியை வந்து இங்கதான் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னதுமே இங்க நேயர்கள்லாம் நமக்கு முன்னாடியே காத்திருக்கிறாங்க. அவங்களோட இந்த ஊரோட சிறப்பை பத்தியும் உணவோட சிறப்பை பத்தியும் அவங்க செய்யற உணவு பதார்த்தங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட அர்ச்சகர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம். உங்களுடைய ஆலயத்தை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் நீங்க சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். கேட்டுதலுக்கு வந்து அவங்க வந்து இணங்கி கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அந்த ஆலயத்திலேயே வச்சு நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இந்த ஊரை பத்தியும் இந்த ஆலயத்தை பத்தியும் கேக்குறோம், அவங்களை பத்தியும் கேட்க போறோம். வணக்கம் ஐயா, உங்களை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் இந்த கோவிலை பத்தியும் கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: அதாவது இந்த முடிகுண்டனுடைய ஸ்தல வரலாறு என்னென்ன, இந்த முடிகுண்டான் ஏன் வந்ததுன்னு காரணமே இந்த ராமரை வச்சுதான். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இங்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் அந்த ஊரில் இருந்தது ஒரு காலத்தில். அந்த பரத்வாஜ முனிவர் ஆசிரமம் அந்த ஊரில் இருக்கும்போது ராமர் சீதை லங்கையிலேருந்து கிளம்பி அயோத்திக்கு பட்டாபிஷத்துக்காக போகிறான்னு செய்தி கேள்விப்படுறார். சரிகளும் ராமா, நான் வந்து உன்னை செவிக்க முடியல, உன்னோட பட்டாபட்சியை ஆட்சிய முறையை பார்க்க முடியலன்னு இங்கேருந்து அவர் வருத்தப்படுகிறார், ஆபேசப்படுறார். அவரோட அதீத பக்தி காரணமாக ராமர் சீதையும் இந்த ஊருக்கு வரா. அப்படி வரும்போது முனிவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என் கையால் விருந்து பண்ணி போடணும், சாப்பிட்டு தான் போடணும் ஆசைப்படுறார். அதுக்கு ராமர் நிறைய வேலைகள் இருக்கிற தட்டி கழிக்கிறதுக்காக ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறார், என்னுடைய குலதெய்வம் ரங்கநாத தான், ரங்கநாத திரியம் பண்ணாங்க, நிவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிறார். அதற்கென்னு சொல்லிட்டு அவருடைய தவ வலிமையில் இங்கே விவசாயன பெருமாள்னு ரங்கநாதரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். விவசாயன பெருமாள் பிரதிஷ்டை பண்ணியாச்சு, தலியம்சியம் பண்ணியாச்சு, சாப்பிட உட்காருவோம்னு சொல்லும்போது தம்பி பரதன் துகிலில் காத்துன்ட்ருக்கான், ராமரை காணுன்னு சொல்லிட்டு செய்தி வருது. ராமர் உன்னை கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அதான் பரத்வாஜ முனி சொல்ல அனுமன் இருக்கனே தூது சொல்லி அனுப்பிச்சிடுங்கிறார். அனுமன் தூது போறா, தூது போயிட்டு வரத்துக்குள்ளே ராமர் சீதையும் இலையில் உட்காந்துடுறா. உட்காந்த பார்த்து ஹனுமன் கோவம் தாங்க முடியாமல் கோச்சின் போய் சொல்லிக்காமல் ஈத்தாவில் குளத்தாங்கரில் போய் கொண்டுகிறார். எல்லா பெருமாள் திருவடியின் சமத்தில் சிறிய திருவடி பெரிய திருவடியாக கருடன் ஆஞ்சநேயர் நேருக்கு நேராக இருப்பார். இங்கே ராமரை பார்த்துட்டு இருக்கார் குளத்தறையில், அது தனி விசேஷம். அதேமாதிரி மித்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா ராமர் சன்னதியில் பரத சத்துக்குன்னு ஆஞ்சநேயர் வந்து மூலவராக இருப்பாருங்க. இங்கே ஹனுமன் கோச்சின் போனதுனால ராமர் லக்ஷ்மணா சீதா மூணு பேர் மட்டும் தான் இங்கே விசேஷம் மூலவராக இருக்கா. அது ஒரு இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. ஹனுமன் கோச்சின் போயிட்ட ராமர் தெரிஞ்சுன்னு இங்கே வா அனுமா, உனக்கு இதுதான் கோவமானு சொல்லி தான் பக்கத்தில் உட்கார சொல்லி உட்காந்துல ரெண்டாக கழிச்சு ஆளுக்கு பாதியா போட்டு சாப்பிட சொல்றார். அதனால ராமனுடைய விரல் பட்டதுனால அந்த வாழையில் நடுப்புற ஒரு பள்ளம் வந்ததா ஐதீகம் சொல்றது. சாப்பிட்டாச்சு, சந்தோஷம் சாங்கல, சரி ராமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது முனிவர் சொல்றாரு, ராமா இன்னொரு சின்ன விண்ணப்பங்கிற, என்ன ஒண்ணுன்னா கேட்டு இருக்க, ஏதோ நிறுத்திக்கணும், இதுக்கு மேல நீ ஒன்னும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பட்டாபிஷ காட்சியை வந்து என்னால் அங்க சேவிக்க முடியாது, எனக்கு அதையும் இங்கேயே காட்சி கொடுத்துறேங்கிறார். அதனால ராமர் அவருக்காக இங்க மகுடம் தெரிச்சு அயோத்திக்கு முன்னே இங்க பட்டாபிஷ காட்சி கொடுத்தாருங்க. அது தனி சிறப்பு. அயோத்திக்கு முன்னே இங்க பட்டாபிஷ காட்சி கொடுத்து மகுடம் தெரிச்சு காட்சி கொடுத்தாருங்க. அதனால மகுடம் தெரிச்சு காட்சி கொடுத்தனால

0: மகுடவர்தனபுரிங்கிற சமஸ்கிருதத்துல பேரு, அது காலப்போக்கில் முடிகொண்டான்னு மாறிடுத்து பஞ்சராம கஷேத்திரத்துல முதல் கஷேத்திரமா இது விளங்குறது. இதுதான் அந்த முடிகொண்டானுடைய சில வரலாறு. முடிகொண்டான் பேர் வந்தது காரணமே இந்த கோயிலை வச்சுதான்.
1: ரொம்ப அருமையா அந்த வரலாறு சுருக்கமே நமக்கு சொல்லிட்டீங்க. உங்களுடைய பெயரும் ஊரும் தெரிஞ்சுக்கலாமா?
0: என்னுடைய ஊர் வந்து புலிவளம் பக்கத்துல, திருவாரூர் மாவட்டம் புலிவளம். அங்கேயிருந்து டெய்லி வந்துட்டு இருக்கேன். இங்கே தங்கி ராமர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கேன். என் பேர் ரங்கராஜ பட்டாச்சார்னு பேர்.
1: ரொம்ப நன்றி சாமி. உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரத்தை ஓதுற மாதிரி இருந்தது. நீங்க கொடுத்த கருத்துக்களும் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. இந்த கோயிலை நோக்கி படையெடுக்கிற வேண்டிய பக்தர்களும் நிறைய பேர் இனிமே கூடுவாங்க அப்படின்றது நம்புறோம். இந்த வானொலி ஒளிபரப்பு மூலமா நன்றி.
0: நன்றி மேடம். நன்றி.
2: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இங்க இருக்கிற நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க. அந்த நேயர்கள்ல ஒரு நேயரா ஒரு பெண் நேயர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா.
5: என் பேர் தர்ஷினி. என்னோட ஊர் வந்து முடிகொண்டான் தான். நான் வந்து மேரேஜ் பண்ண ஊரும் முடிகொண்டான் தான்.
1: எப்படி ஒரே ஊர்ல இருந்து ஒரே ஊர்ல மேரேஜ் பண்ணிட்டீங்க?
5: அது வந்து லவ் கம் அரேஞ்ச்.
1: சரி, இந்த ஊரோட சிறப்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
5: ஆமா, எங்க ஊர்ல வந்து முடிகொண்டான் ராமர் கோயில் அங்கேதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து ராமர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு எல்லா கோயிலுமே இந்த ஊர்ல இருக்கு.
1: நீங்க சொல்றது சரியா இருக்கு. ஏன்னா இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தான் அதிகபட்சமா தெரியும். ஆனா நாங்க வர்ற வழியில எல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டி சந்து பொந்துகள் இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊரு. நிறைய கோயில்களை பார்க்க முடியுது, குளங்களை பார்க்க முடியுது. அங்க நிறைய மக்களும் அப்படியே ஒன்று கூடி பேசிட்டு கூட்டம் கூட்டமா இருக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. ஏன்னா நகர பகுதிகள்லாம் வெளியில ஆளுங்களை பார்க்க முடியாது. அவங்கவுங்க அலுவலகம் நிமித்தமா போயிடுவாங்க. அந்த மாதிரியான சூழல்ல இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வீடுகள்ல வெளியிலாம் உட்காந்து நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஊராவே தெரியுது.
5: எங்க ஊர்ல வந்து நிறைய போஸ்டிங்ல இருக்காங்க, ஜாப்க்குலாம் போயிருக்காங்க. இங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு. எதுவும் இல்லாம சந்து பொந்துன்னு சொல்றீங்களே, இந்த ஊர்ல எந்த தெருவுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் முட்டு சந்துங்கிறதே கிடையாது. அழகா மெயின் ரோடுக்கே வந்துடலாம்.
1: நான் சொன்னதை முறியடிச்சு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிருக்கீங்க. என்னங்க எங்க ஊரை வந்து சந்து பொந்து அப்படின்னு சொல்றீங்க? எங்க ஊர்ல சந்து பொந்து எல்லாம் இல்லைங்க, முட்டுச்சந்துன்ற ஒரு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா இருக்குது உங்களோட பேச்சு. சரிம்மா, நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல், நீங்க என்ன ஸ்பெஷலா உங்க வீட்டுல சமைப்பீங்க, அதை கொஞ்சம் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.
5: சமையல் வந்து நான் சொல்றதுக்கு அவ்வளோக்கா இல்லை. எங்க ஊர்ல ஸ்பெஷல்னா திருவிழா தான். ஒரு வாரம் நடக்கும். அதுக்கு வந்து இந்த ஊர்லேருந்து எங்க இங்கேருந்து போனவங்க எங்க இருக்காங்களோ அவங்கலாம் கரெக்டாக அந்த திருவிழாவுக்கு வந்துருவாங்க. வேற வேற இடத்துக்குலாம் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ஊர்ல இடம் வாங்கி இந்த ஊர்ல அந்த திருவிழாக்காக அந்த 1 வீக் மட்டும் இருக்கணுங்கிறதுக்காகவே இங்க இடம் வாங்கணும், இங்க நாங்க இருக்கணும், இங்க ஒரு வீடு கட்டி எங்களுக்குன்னு ஒன்னு இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய பேர் முடிகொண்டான்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
1: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக வந்து உங்ககிட்ட உணவு பத்தி கேட்டா எங்க ஊரை பத்தி தாங்க நான் சொல்லுவேன். உணவை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன், உணவு எதுவும் சமைக்கிற வழக்கம் இல்லையா?
5: சமையல் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எல்லாம் தெரியாது, இப்பதான் கத்துக்கிறேன். மாமியார் வீட்டுக்கு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேனே. இப்பதான் சட்னி தோசை மாவு அரைக்கிறது அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். மற்ற எல்லா வேலையும் பார்ப்பேன், ஆனால் சமையலில் ஈடுபடுறது இல்லை.
1: நான் நினைச்சேன் பரவாயில்ல சட்னி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்றீங்க, எனக்கு உணவை பத்தி எதுவுமே தெரியாது, வெந்நீர் மட்டும்தாங்க நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சில பேர் வந்து எப்படி கேஸ் ஆன் பண்றதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நீங்க வந்து என்ன மாதிரியான செய்வீங்க வீட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரி, இந்த சட்னி வகையில எப்படி நீங்க சட்னி செய்வீங்க, அதையாவது சொல்லாமே எங்களுக்கு.
5: ஓகே, கொஞ்சம் சட்னிஸ் தெரியும். தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, அம்மியில வச்சு அரைக்கிறது அதெல்லாம் செய்வேன். தேங்காய் பால் செய்யறது இதுதான் ரொட்டீனாக போயிட்டு இருக்கு. அப்புறம் சத்துமாவு கஞ்சி வைப்போம், காப்பி போடுறது, டீ போடுறது, இந்த மே வேலை எல்லாமே பத்துருவோம்.
1: அதாவது நான் இப்போ வந்து ஒரு ஒரு அடிப்படை கற்றுக்கொள்கிற வகையில் நான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சட்னி வகைகள்லேயே நிறைய அடுக்கிறீங்க. அந்த சட்னி வகையில் ரொம்ப சுவையாக இருக்கிற சட்னி ஒரு 2-3 சட்னி எங்களுக்கு சொல்லலாமே.
5: காரச்சட்னி

0: நீ கார சட்னியில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கலாம், தக்காளியும் அதுக்கு சம அளவில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பட்டை மிளகா ரொம்ப காரமாக வேணும்னா நாலு எடுத்துக்கலாம், நம்ம மீடியமாக சமைப்போம் அப்படிங்கும் போது ரெண்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு பூண்டோடையே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுட்டு வதக்குனதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அது நல்ல சூடாக சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும்.
1: எங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் இதில் நீங்கள் சொல்லலை, இந்த வதக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அது எண்ணெயில் வதக்கணுமா இல்லை சும்மாவே வதக்கணுமா அப்படிங்கிற தகவலையும் சொல்ல, உப்பு போடணுமா போட வேணாமா அப்படிங்கிற தகவலையும் சொல்லலை.
0: உப்பு வந்து வெங்காயத்தை வதக்குறோம்ல அப்போவே போட்டுடணும், அப்போ தான் வந்து அதோட உப்பு கொஞ்சம் சேரும் அப்படின்னு. இதுதான் வந்து நான் செய்கிறதுலே ஒரு நல்ல சட்னி. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், கடலை எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் பூண்டையும் போட்டு வதக்கிடணும், அதுக்கப்புறமேட்டு அது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும், தக்காளி போட்டு அதை வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் வந்து வெங்காயத்தோடையே போட்டுடணும், ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆறுனோன்னு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கடுகு தாளிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டா முடிஞ்சிருச்சு.
1: நிறைய சட்னி வகைகள்லாம் சொன்னீங்க, ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கை காமிச்சோம்னா சரி முடிஞ்சிச்சோ அப்படின்னு யோசிக்கிறேன், உண்மையிலேயே முடிஞ்சிருச்சா உங்களை சட்னி வகைலாம்?
0: இதை தான் ரொட்டீனாக செஞ்சிட்டு இருக்கேன் நான், காலையில் தேங்காய் சட்னி, நைட்டு கார சட்னி.
1: சரி, தேங்காய் சட்னி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி தேங்காய் சட்னி செய்கிற வழக்கத்தையும் நம்ம பார்க்க முடியுது. சிலர் வந்து பொட்டுக்கடையெல்லாம் வைத்து செய்கிறாங்க, சில பேர் பொட்டுக்கடலை இல்லாமல் செய்கிறாங்க, சில பேர் தேங்காவே இல்லாமலாம் தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க?
0: நான் தேங்காய் சட்னி ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி வச்சுக்குவேன், அதுக்கப்புறமேட்டு அதோட ரெண்டு பட்டை மிளகாவும் வைப்போம் இல்லை பச்சை மிளகாவும் வைப்போம். பட்டை மிளகா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பட்டை மிளகா வச்சா வந்து பூண்டு சேர்த்துப்போம், பூண்டை ஆட் பண்ணிப்போம், பூண்டு ரெண்டு வெங்காயம் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி வச்சு அடைச்சிட்டு கருவு தாளிச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மேலே தூவிடலாம். இது ஒரு மாதிரியான தேங்காய் சட்னி, பூண்டு பட்டை மிளகா வச்சு செய்கிறது. தேங்காய் எப்போதும் ரெகுலராக நம்ம செய்கிறது என்னென்னா பச்சை மிளகா தேங்காய் புளி உப்பு, இது ஒரு மாதிரி செய்கிற தேங்காய் சட்னி. கார சட்னி அப்படிங்கும் போது அம்மியில் வச்சு அரைப்போம், அதுதான் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் வெங்காயம் பூண்டு பட்டை மிளகா உப்பு புளி வச்சு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வெளிலையே வச்சுருந்தாலுமே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப கார சட்னா ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்கள் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நேர்களுக்கும் தெரியட்டும், இவங்க அவங்க கை குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான எனக்கு சட்னி வகையெல்லாம் தெரியுமோ அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகு. அவங்க பாப்பாவும் அந்தளவுக்கு சமத்தா இவங்க சொல்கிற வரைக்கும் இந்த மைக்கையும் அவங்க பேசுகிறதையுமே பார்த்துட்டு இருந்தது, நமக்கு எந்த இடையூறும் கொடுக்காம. நன்றிம்மா.
0: தேங்க்யூ.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு PSR தங்க மாளிகை.
1: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்னொரு நேயர் காத்திருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான சமையல் சொல்றாங்க, என்ன மாதிரியான அவங்க ஊர் பழக்கத்தெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா.
10: என் பேர் கல்பனா, எங்க ஊர் அஞ்சலாறு, திருமணஞ்சேரி கோயில் தெரியுங்களா? திருமணஞ்சேரி கோயிலுக்கு பக்கத்துல அஞ்சலாறுல இருந்து நாங்க இங்க பொழப்புக்காக வந்திருக்கோம்.
1: என்ன மாதிரியான பொழப்புக்காக இங்க வந்திருக்கீங்க?
10: அருவாமனை விற்கிறோம், அருவாமனை பொழப்புக்காக வந்திருக்கோம். நாங்க அங்க எங்க ஊருக்கு போயிடுவோம், சும்மா பொழப்புக்காக வந்திருக்கோம் இந்த ஊருக்கு.
1: அருவாமனை விற்கிறது ஒரு தொழிலாக வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ இங்கே எப்படிமா வியாபாரம்லாம்? ஏன்னா இப்போ அருவாமனை வாங்குறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாரும் கத்தி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, அருவாமனையில் அறுக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சு நீ அருவாமனை விற்கிறதுக்காக வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அருவாமனை உங்களுக்கு இங்கே விற்பனை ஆகுது?
10: நாங்கள் ஊர் ஊருக்கு போய் வீட்டு தெருவில் போய் கூடையில் வச்சுக்கிட்டு விற்போம், வாங்குவாங்க வாடிக்கையாக, இப்போ தான் வாங்குறவங்க வாங்குவாங்க. ஆப்ப சட்டி, எண்ணெய் சட்டி, தோசைக்கல், அருவா எல்லாமே நாங்கள் தெருவில் எடுத்துகிட்டு போய் விற்போம், ஒரே இடத்துல போட்டு விற்க மாட்டோம், தெருவில் ஊடு ஊடாக போய் கேட்போம், கூப்பிடுவாங்க அவங்க.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே, இவங்க நம்ம இது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் FM-லேருந்து வந்திருக்கோம், ஊரு உணவு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன

0: ஒரு பெரிய கூட்டமா ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, உணவு உணவு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்களா, உணவு நீனும் சொல்லலாமே, நீ நல்லதான் சம்பியே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டாங்க. அதுல ஒரு நேயர் வந்து, நான் வந்து பேசுறேன், நான் வந்து செய்யற சமையல நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து அருவமணி வித்த மாதிரியும் ஆச்சு, நம்ம எஃப்எம்க்கு ஒரு அவங்களுடைய உணவு முறைகளை சொன்ன மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட அன்போட அழைச்சிருக்கோம். அவங்க செய்யற பதார்த்தத்தை பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
1: ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கான், பாம்பள பிள்ளை, 4 மாசம்.
0: சரி, நீங்க இப்போ ஒவ்வொரு ஊர் விட்டு ஊர் பயணம் பண்றீங்க இல்லையாமா, அந்த வீடெல்லாம் விட்டுட்டு தான் நீங்க வருவீங்க இல்லையா, எப்படி தினமும் தோறும் வீட்டுக்கு போயிடுவீங்களா, இல்ல வந்து வாரம் மாத கணக்கில் தங்குவீங்களா, எப்படி?
1: நாங்க தங்கு ஒரு மாச கணக்குல தங்கி ஒரு ஊருக்கு வேலை கிடைச்சா இருப்போம். வியாபாரம் ஓடுச்சுன்னா ஒரு வாரம் 2 வாரம் இருப்போம். வியாபாரம் ஓடினா வேற ஊர் போயிடும். வேற ஊர் போயிட்டு ஒரு மாசம் போயிட்டு வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 மாசம் வருவோம்.
0: சரி, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஊரா போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற சமையல் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்களா, இல்ல வந்து நீங்க எப்போதும் பாரம்பரியமா என்ன செய்றீங்களோ அதுதான் சமைச்சுப்பீங்களா, எப்படி சமைக்கிறீங்க, அதுக்கான சூழலை எப்படி ஏற்படுத்திக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, இன்னொரு ஊருக்கு போகும்போது நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் அங்க இருக்காம இருக்கலாம், அதை எப்படி சூழ்நிலைக்கு மாத்திப்பீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நாங்கெல்லாம் யாரும் உணவும் தெரிஞ்சுக்க மாட்டோம், எங்க உணவே தான் நாங்க சமைப்போம். விறவெடுப்பு வச்சு விறவெடுப்புல நாங்களே சமைச்சுப்போம். அதெல்லாம் இல்லாம இருக்காது, எல்லா கடையிலயுமே இருக்கும், அங்க நாங்க வாங்கிதான் நாங்க சமைப்போம்.
0: ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்க பாரம்பரியத்தை விடுறது இல்லைங்க, நாங்க என்ன சமைக்கிறோமோ அதை தான் சமைப்போம். அந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் கடை இருக்கோ அதுல தேடி கண்டுபிடிச்சு நாங்க அதுக்கான பொருட்களை வாங்கி சமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன உணவு சமைக்க போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கருவேப்பிள்ளை குழம்பு, முடிக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. 2 கைப்பிடி கருவேப்பிள்ளை எடுத்துக்கணும். அதை எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி 4 மிளகு அதில் போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு அந்த கருவேப்பிள்ளையை போட்டு அதில் நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இம்மா பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிட்டு, 4 தக்காளி தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி, எம்முளிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் 1 கால் லிட்டர் ஊற்றி அதில் வந்து பூண்டு வெங்காயம் 4 மிளகு வெந்தயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல கருவேப்பிள்ளை அதை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த விழுதை எடுத்து அதில் கொட்டி தக்காளி வெங்காயம்லாம் கருவேப்பிள்ளாம் போட்டு நல்லா வதக்கி அந்த புளியை எடுத்து போட்டு அந்த கருவேப்பிள்ளை அந்த இது மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த கருவேப்பிள்ளை தொக்கை போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அதை சுண்டி வரத்துக்குள்ளே வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக லேசமாக வெல்லம் போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இறக்கி வச்சுக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும்.
0: நீங்கள் சொல்லும் போதே அந்த சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களால் உணர முடியுது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை வந்து தூக்கி போடுற ஒரு பொருளாக தான் நம்ம வச்சிருப்போம். எதுக்கு வதக்குறோன்னே தெரியாது, வதக்கிட்டு அந்த வாடை மட்டும் வந்துருச்சுன்னா அதை சாப்பாட்டு வந்து முழு முழு இலையாக இருக்கும், அதை வந்து வெளியில் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதோட ஆரோக்கியம் பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அதை வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதை ஏன் உணவை தயாரிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி கருவேப்பிள்ளை குழம்பு எப்படி பண்ணணும், அதை எப்படி வந்து உடலுக்கு சத்தம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நமக்கு அந்த படிப்படியாக சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் நம்ம கேள்வியாக கேட்கணும், அதாவது வந்து இந்த வெங்காயம் சொன்னீங்க இல்லையாமா, அந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் போடணுமா, சின்ன வெங்காயம் போடணுமா, எந்த அளவுல போடணும் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சின்ன வெங்காயம் 1 கால் கிலோ, பூண்டு 1 கால் கிலோ வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதை உரிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுக்கணும். அதை 3 நாள் 4 நாள் கூட வச்சிருந்தா கூட கெட்டு போகாது அந்த குழம்பு.
0: இந்த குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 நாளுக்கான குழம்பு இல்லை, கொஞ்ச நாள் வச்சே சாப்பிடலாம் இல்லையா, அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா.
1: தேங்க்யூக்கா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: கிங் என்ற

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம சந்திக்கிற இடம் அப்படினு பாத்தீங்கன்னா அதே முடிகொண்டான், அதே ராமர் கோவில் வாசல்ல நாம நின்னுட்டு இருக்கோம். நமக்கு நேயர்கள் எல்லாம் வந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக உணவு பத்தி சொல்றோம், ஊரை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. நாங்க பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இது வந்து லைவாங்க இல்ல வந்து எடிட்டிங் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க யாரு, எதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து செய்தி வாசிப்பாளர் பிளஸ் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர்.
1: எங்க நியூஸ் ரீடரா இருந்தீங்க, எங்க நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருந்தீங்க?
2: நான் சென்னையில் டிவி இதெல்லாம் வந்து செய்தி

0: ரசிப்பாளர், ப்ளஸ் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல்ஸ்லாம். அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக கேள்விகள் நிறைய கேட்குறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு வரீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது காரைக்கால் எஃப்எம்லேருந்து வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து காரைக்கால் எஃப்எம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ வரையும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேயரை வந்து இவங்க வந்து செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்காங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க, அதாவது தொலைக்காட்சியில். இப்போ இங்கே தொலைக்காட்சியும் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவும் ஒன்னிணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்க போறோம். நான் அவங்கள கேட்க போறேன், என்ன உணவு உங்களுக்கு பிடிச்சமான உணவு, என்ன இந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படிலாம் கேட்க போறேன். ஒரு செய்தி வாசிப்பாளர், தொலைக்காட்சியோட நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோமா. வணக்கம்,
0: என் பேர் வந்து புவனேஸ்வரி. இந்த ஊர் வந்து நான் பிறந்த ஊர் கிடையாது, பட் இங்கேதான் வந்து வளர்ந்தேன். ரொம்ப அமைதியான ஒரு ஊர். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான், எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து இருக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இது. இப்ப நாங்களும் சிட்டியில இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர் வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு வேற்றுமை இருக்கும், அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர், அதுக்கப்புறம் சந்தோஷமா காலைல ஏந்திரிச்சு எல்லாரையும் ஜாலியா கலாட்டாவோட ஆரம்பிக்கிற ஒரு ஊர்னே சொல்லலாம் அது.
1: சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் கூடுது. ஏன்னா நீங்க நகர பகுதியில சென்னையில வாழ்ந்தவரா இருந்திருக்கீங்க, அங்கிருந்து இங்க வந்து அதாவது எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல உள்ளவங்க நகரத்தை நோக்கி போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கிராமத்துல இருந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்காத ஒரு விஷயம் தான் கிராமம். ஆனா ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமா போவாங்க, இல்ல வந்து இந்த ஊர்லயே இருந்து இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு ஒரு சின்ன சலிப்பு ஏற்பட்டு கூட நகரப்பகுதியை நோக்கி அந்த நகரத்தோட அலங்கார மகிமைக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க போறது வழக்கம். அந்த வகையில நீங்க வந்து ஒரு நகரப்பகுதியில இருந்துட்டு எப்படி கிராமத்தை நோக்கி பயணிச்சீங்க? ஒரு தற்செயலாம் நடந்துச்சா இல்ல திட்டம் போட்டு நடந்ததா சொல்லுங்க.
0: இல்ல இல்ல, நான் வந்து எம்ஏ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். ஸோ அது என்னோட ஒர்க் ரிலேட்டடாக தான் நான் சென்னை போனேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரது போகிறது அப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு சிட்டியில தான் நான் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இருந்தாலும் எனக்கு எங்கள் ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இருந்தால்தான் எனக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும். நான் அங்கே இருந்தேனா எனக்கு டைம் சட்டுன்னு போயிடும். இங்கே பொறுமையாக நகர்றது இதுதான் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கை சொல்கிறாங்களே அதுதான் என்றைக்குமே வந்து ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கும்னா அதுதான். எனக்கும் அதே மாதிரி இங்கே தான், என்ன தான் நான் சிட்டியில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது கிராமம் தான்.
1: ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எவ்வளோ மெல்லமாக நகரும், அதோட சுவாரஸ்யம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நகரப்பகுதியில் வாழ்ந்திருந்தா கூட அதோட சுவாரஸ்யம் இல்லாமல் இதுதான் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சொல்லுங்க, உங்க ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் நீங்க இவ்வளவு சிறப்பித்து சொல்றீங்க இல்லையா, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர்கள் எல்லாம் கூட சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி பேசின நேயர்கள் எல்லாம் கூட சொன்னாங்க. உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன பிடிச்சது, இந்த ஊரோட சூழல் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கோயில்கள் வந்து சொல்லுவேன். இப்ப நம்ம இருக்கிற இந்த ராமர் கோயிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற, கம்பராமாயணத்துல எல்லாம் கூட இந்த ராமரை பத்தி இங்க அதிகமா சொல்லியிருப்பாங்க. நீங்க அதுல புக் படிச்சீங்கன்னா அதுல நல்லா தெரியும். இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா வடபத்திர காளியம்மன் சொல்லுவாங்க. இந்த காளியம்மன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க, இருந்தாலுமே அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க. அவங்கள பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து கூட மக்கள் இங்கே வருவாங்க. நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க பக்தர்கள் அப்படின்னா அந்த வேண்டுதல் நடக்கும், திருப்பி வந்து என்ன வேண்டிட்டு நடக்கிறாங்க. இப்போ புடவை சாத்திர வேண்டிக்கிறாங்க, கொலுசு போடுறேன்னு, அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற அது ஒரு கோயில் அது. அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, பிடாரி கோயில் இருக்குது. அது வந்து நிறையா திருவிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த முடிகொண்டான் பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது.
1: அதாவது ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்தோம், ரெண்டுத்தையும் சேர்த்து தான். ஆனால் ஊரை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு நாள் வேணுங்கன்ற லெவலுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ உணவு பற்றியும் கொஞ்சம் சொல்லலாமே, நேர்கள்லாம் காத்துட்ருக்கிறாங்க. உங்கள் ஊரை பற்றி சொன்னீங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. உணவு பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சுருக்குறோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இல்லையா, உணவு பற்றியும் தொகுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த புளி குழம்புலாம் செய்வாங்க, அதுக்கப்புறம் பொரிச்ச குழம்புலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் சமைக்கிறவங்க கையில் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அம்மா பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம். அதுலேருந்து பொரிச்ச குழம்புங்கிறது அது வந்து சென்னையில் வந்து குருமா குழம்புவாங்க, இங்கே அது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். ஸோ அது நல்லாயிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன நல்லா சமைப்பேன்னா எல்லா டிஷ்ஷுமே நான் பார்த்துட்டேனாலே நான் நல்லா செஞ்சிடுவேன். அதில் பிரியாணி அப்படிங்கிறது ஸ்பெஷல். பிரியாணி வந்து எப்படி வந்து பாய் வீட்டில் செய்வாங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 80% நான் வந்து டச் பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு.
1: அதாவது சமையலோட உச்சக்கட்டம் அப்படின்றது இப்போ எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணியில் தான் போய் நிற்குது. பிரியாணி ஒருத்தர் வந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னாலே அவங்க எல்லா சமையல்லையும் வல்லுநர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற லெவலில் நம்மளோட சமையல் இப்போ இருக்குது. எத்தனையோ முறைகள், எத்தனையோ பாரம்பரியமான சமையல் இருந்தாலும் இன்றைக்கி எல்லாரோடய குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பப்படுற ஒரு சமையல்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அதையே நம்ம தொலைக்காட்சி தொகுப்பாளர் வந்து சொல்கிறாங்களாம், நான் பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம கேட்காம விட்டுருவோமா, சொல்லுங்க.
0: எப்படி பிரியாணி?

0: எப்படி செய்யறதுன்னா, பிரியாணி வந்து மசாலா நம்ம அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும், பிரியாணி ஆட்டோமேட்டிக்கா நல்லா. நான் குக்கர்ல தான் செய்வேன். ஸோ அதோட இது சொல்லிடலாமா?
1: தாராளமா சொல்லுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அனுமதி தேவையா என்ன?
0: ஓகே. எப்போதும் போல நம்ம வந்து குக்கர்ல வந்து ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் போடக்கூடாது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த ஸ்பைசஸ்ல வந்து நீங்க இந்த காடமம் அதுக்கப்புறம் பட்டை இந்த இது மட்டும் போட்டால் போதும். ஓகே. இப்போ நான் எப்படி செய்வேன் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் தான் நான் செய்வேன். அது சில பேருக்கு வந்து அது உடஞ்சி உடஞ்சி போயிடும். அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சோம்னா நல்லா வந்துடும். அது குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அது அந்த எண்ணெய் வந்து சூடாகும். சூடானதுக்கப்புறம் தான் நம்மளை பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு அப்புறம் நம்ம வந்து இந்த இது போடுவாங்க, அன்னாசி பூவெலாம் சொல்லுவாங்க, அது மட்டும் ஸ்பைசஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா அதை ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெங்காயம். வெங்காயத்தை நல்லா எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் நறுக்க முடியுமோ நறுக்கிங்க. எப்போதுமே சமையலில் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம காய்கறி நறுக்கிறோமோ அவ்வளோ இதுக்கும் வந்து சீக்கிரம் வேகும், சாப்பிட்டலாம். அது மாதிரி வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கிட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணியாக சில பேர் ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த வாசனை நல்லா இதாகணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியோட வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா இதாக கரைஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா தூள்லாம் அந்த இதெல்லாம் போடுறாங்க பிரியாணி தூள், அதெல்லாம் எதுவுமே வேணாம். வீட்டில் இருக்கிற அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் போட்டு கரம் மசாலா இதை போட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுணும். வதக்கி விட்டுட்டு நார்மலாக குக்கர் மூடி இருக்கு இல்லையா, அதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா அதுவே வெந்து போயிடும், பாதி சிக்கன் வெந்துடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஜூஸியாக கிடைக்கும். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் திறந்துட்டு எவ்வளோ நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ, இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ தண்ணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு போல போலன்னு நல்லா ரைஸ் வரும். இதே நீங்கள் சீரக சம்பா எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா 2 கப் தண்ணீர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது பேசிக்கான.
1: அப்போ பாஸ்மதி அரிசி அப்படின் போது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணியா
0: அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு உடஞ்சி உளுந்துரும், அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அது தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். 3 விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதே பாஸ்மதி ரைஸில் 2 விசில் விட்டால் போதும். சீரக சம்பா வந்து நீங்கள் 3 விசில் விட்டால் போதும். ஸோ இதை செஞ்சு ப்ராப்பராக எடுத்து வெளில வச்சுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அது எடுக்கும்போது பொறுமையாக தான் எடுக்கணும். அதை சொல்லுவாங்க அப்படியே பொண்ணு மாதிரி எடுக்கணுமாங்க, அந்த மாதிரி எடுத்தால் தான் இந்த பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்படி தான் நான் செய்வேன், நல்லாயிருக்கும்.
1: அதாவது பிரியாணி சமைக்கிறது ஒரு கலைனா அதை சொல்கிறது இன்னொரு கலைன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியத்தையுமே ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரியாணி சொல்கிறதுக்குள்ளே. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் எவ்வளோ சுவாரஸ்யமாக அதில் அவங்களுடைய மனசை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட இயல்புலேயே வந்து அந்த பிரியாணி இப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி இந்த காட்சிகள்லாம் படுத்திக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கைகாலெலாம் ஆட்டி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அங்கே இங்கே எங்களுக்கு சொல்லலை, எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் விடணும், தாராளமாக விடணுமா, நெய் விடணுமா, உப்பு எப்போ போடணும், அப்புறம் மிளகாத்தூள் போடணுமா, வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டால் போதுமா, கொத்தமல்லி புதினாலாம் போடணுமா போட வேண்டாமா, அந்த முந்திரி பருப்புலாம் அரைச்சி போடுவாங்க போடணுமா போட வேண்டாமா, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா.
0: சொல்கிறேன் சார். இல்லை அது வந்து பேசிக் தான். அப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா அது வந்து ப்ரௌனிஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்ததுக்கே நீங்கள் போகணும். இங்கே அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர். தயிர் வந்து இப்போ நீங்கள் 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1 கப் தயிர் எடுத்து போட்டாலே இப்போ 1 கப் தயிர் போதும். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா. மசாலா வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு காரம் சாப்பிடுவீங்களா எப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக காரம் போடக்கூடாது பிரியாணியை பொறுத்த வரையும். ஓரளவுக்கு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா புளிப்பு போடுறீங்க அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போகிறதால இந்த டேஸ்ட்லாம் மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் அரிசி சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு 1 கப்பு எவ்வளோதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றணும். அதே சீரக சம்பா எடுக்கிறீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். முதல்ல நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி நார்மலாக மூடி வச்சா போதும். மூடி வச்சுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் அதை முக்கால்வாசி வெந்து போயிடும். அதுலேயே உங்களுக்கு திருப்பி அது வேகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு இதுக்கு இடையில நம்ம புதினா வந்து நீங்கள் நான் சொன்ன தக்காளி சேர்க்கும் போது அதுலேயே சேர்த்து போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடையிலே சேர்த்து நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். மெயினே வந்து புதினா தான். வதக்கிட்டிங்கன்னா மூடி வச்சிட்டோம்னா 3 விசில் இறக்கி வச்சிடலாம்.
1: என்னங்க நீங்கள் கொத்தமல்லி புதினா எப்போ போடணும், இஞ்சி பூண்டு எப்போ போடணும், உப்பு எப்போ போடணும் அப்படின்லாம் கேள்விலாம் கேட்குறீங்க. சமையல் தெரியாதவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லணும். தெரியாதவங்க பிரியாணி செய்ய போகிறதே இல்லை. பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கும்.

0: இருக்கும். அந்த தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நான் அவ்வளோ அதை வந்து நான் கவர் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் இல்லையே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா உரப்பு எவ்வளோ போடணுன்றது அவங்களோட இஷ்டம் தானே, இதில் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு முழுமையான பிரியாணி நமக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான ஒரு பிரியாணி எங்களுக்கு கொடுத்ததுக்காக. சமைச்சுதான் கொடுக்கல, அட்லீஸ்ட் எப்படி செய்யறதுனாவது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எங்கள் நேயர்களோட சேர்ந்து அதை செய்து பார்த்து நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். வேற ஏதாவது ஸ்பெஷல் நீங்கள் செய்வீங்களா?
1: வேற ஸ்பெஷல் சிக்கன் நூடுல்ஸ் அதெல்லாம் செய்வேன். அது வந்து ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதால அதை நான் அவ்வளோவா செய்கிறதில்ல. எக் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் செய்வேன், அது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் செய்வேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நிறைய நேயர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதில் ஒரு சில நேயர்கள் நான் உணவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஊரை பற்றியும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல் நேயரை நம்ம ஊரை பற்றி என்னன்னு சொன்னாங்க. அடுத்த நேரம் அவங்க என்ன ஊரில் இருக்காங்களோ, அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்களோ அதை பற்றியும் சொன்னாங்க. அவங்க செய்கிற பாரம்பரிய உணவுகளை பற்றி சொன்னாங்க. இப்போ அடுத்த ஒரு குட்டி நேயர் இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான உணவை சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்மா.
7: ஹாய் மேம், வெல்கம் டு அவர் வில்லேஜ்.
6: தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, படிக்கிறீங்களா, காலேஜ் போகிறீங்களா, என்ன அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள்.
7: என் பேர் அபர்ணா, நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கேன். நான் இப்போ பிகாம் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
6: ரொம்ப நல்ல விஷயம், சீக்கிரமே உங்களுக்கு வேலை கிடைக்க பண்பலை சார்பாக வாழ்த்திக்கிறோம். நீங்கள் வந்து ஊர் உணவும் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே வந்திருக்கீங்களே, இப்போ முதல் நேயருக்கு சொன்னாங்க எனக்கு அந்தளவுக்குலாம் சமைக்க தெரியாது, எனக்கு சட்னி மட்டும்தான் செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகை ஆளா நீங்கள், இல்லை நல்லாவே சமைப்பீங்களா, எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: நான் படிச்சுட்டு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறேன், டெய்லி ரொட்டீன் கிடையாது, ஆனால் நல்லா சாப்பிடுவேன்.
6: ஏன்னா சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் சமையலை கற்றுக்கணுன்ற ஆர்வமும் இருக்கும். இப்போ நமக்கே சாப்பிட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம வந்து சமையல் செய்வோம்? அந்த வகையில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் நல்லாவே சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது நல்லாவே சமைப்பீங்க அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிறோம். சரியா, நீங்கள் எந்த மாதிரியான சமையலை நீங்கள் ரொம்ப விரும்பி செய்வீங்க அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் சமைக்கிற ஆளா சாப்பிட்ற ஆளான்னு.
7: சரி, நான் எப்போவுமே சமைக்க மாட்டேன், அதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு தான் சமைக்கிறது. தீபாவளி டைமில் ஏதாச்சும் பலகாரம் செய்கிறப்ப அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்கிறது தான். அதில் ரொம்ப ஸ்பெஷல்னா குலோப் ஜாமுன். இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் இப்போவும் தீபாவளிக்கு குலோப் ஜாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லுவாங்க.
6: இவங்க வந்து எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், ஓரளவுக்கு சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு சமையல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ உப்புமா பொங்கல் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பெரிய பெரிய பதார்த்தத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. திருவிழா காலங்களில் நம்ம வந்து நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷ காலங்களில் முறுக்கு இந்த மாதிரி குலோப் ஜாமுன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதையே நான் பண்ணுவேன்றாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லா வகையான சமையலும் தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த தேங்காய் பால் முறுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தேங்காய் பால் முறுக்குல இவங்க ஸ்பெஷலா செய்வாங்களாம், அது என்ன அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டுருமா?
7: தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் உடச்சி அதை பூ திருவி அதுல இருந்து பால் எடுத்து மாவுல போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம அச்சில வச்சும் எண்ணெயில போட்டு பொரிக்கலாம், இல்ல நமக்கு என்ன ஷேப் பிடிக்கதோ அந்த ஷேப்ல மாவை செஞ்சும் எண்ணெயில போட்டு பொரிக்கலாம். நாங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஷேப்ஸ்ல அந்த மாவை வச்சு பொரிப்போம். அதனால எங்களுக்கு சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுக்கு வர குட்டி பசங்களுக்குலாம் அந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: இன்னும் இவ்வளவு சிம்பிளா ரெண்டே வரியில முடிச்சிட்டீங்க. அந்த மாவுல என்னென்ன போடணும்,

0: அதில் தேங்காய்பால் ஊற்றணும், உப்பு போடணுமா, எள்ளு போடணுமா, சீரகம் போடணுமா, அந்த விவரம்லாம் ஒன்றுமே சொல்லலையே. ரெண்டே விஷயத்தில் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் விளக்கமாக கேட்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். விளக்கமாக சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, விளக்கமாக சொல்லுங்கள்.
1: மாவில் வந்து பைத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்து ஆற விட்டு, அப்புறம் அரிசியும் கொஞ்சமாக எடுத்து ரெண்டுத்தையும் மாவு மில்லில் போயிட்டு அந்த தீபாவளி டைமில் அரைப்பாங்களே அதை மாதிரி அரிசி எடுத்துகிட்டு வந்துக்கணும்.
0: அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கணுமா இல்லை வந்து காய வச்சு எடுத்துக்கணுமா?
1: காய வச்சு எடுத்துக்கணும். பச்சை பயிரை வறுத்து எடுத்து அதையும் லேசாக ஆற வச்சு அப்புறமா மில்லில் போயிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி மாவு வந்ததுக்கப்புறம் அந்த மாவை கொஞ்சம் ஆற விட்டு அதில் உள்ள ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ கொஞ்சமாக ஜீனி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பு வந்து ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும் அப்படிம்பாங்க. நிறையா ஜீனி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது கூட எள்ளும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சி அப்புறம் அடுப்பில் நம்ம எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு அச்சில் போட்டு புளியலாம், அது ஒரு ஷேப்பில் வரும், இல்லை நமக்கு பிடிச்ச ஷேப்லையும் நம்ம பொறிச்சு சாப்பிட்லாம்.
0: அருமையாக சொன்னீங்கம்மா. அதாவது வந்து அப்பப்போ உங்கள் அம்மாவுக்கு உதவிகரமாக தான் இதை செய்கிறீங்க, இருந்தாலும் அது எப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க அப்படிங்கிற நடைமுறையை எங்களுக்கு சொன்னீங்க. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அந்த குலோப் ஜாமுன் ஒன்று சொன்னீங்க, அந்த பேக்கெட் மாவை வாங்கி வச்சு செய்கிறதா இல்லை நீங்களே தயாரிப்பீங்களா அந்த மாவை?
1: குலோப் ஜாமுன் பேக்கெட் மாவு வாங்கி இதை செய்கிறதா, அது எல்லோரும் பண்ணுற ப்ரொசீஜர் தான். லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்டா அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக போகிறப்போ அந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் இன்னும் அழகாக தெரியும்.
0: அதாவது வந்து பேக்கெட் மாவாக இருந்தால் கூட எல்லா பேக்கெட்டும் அந்த குலோப் ஜாமுனோட உருண்டைகள் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி பிளவுபட்டுப்பட்டு இருக்கும். சில பேர் தான் வந்து ரொம்ப கரெக்டாக அதை வந்து ஷேப்பாக அழகாக கொண்டு வருவாங்க. நீங்கள் எப்படி ஷேப்பாக நல்லா இருக்குமா இல்லை அது மாதிரி ஏதாவது உடஞ்சி கிடஞ்சி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே நீங்கள் சொன்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி சமாளிச்சிருவீங்களா எப்படி?
1: மாவு வந்து இப்போ தான் அம்மா தான் பேசுவாங்க, அவங்க பக்குவத்தில் பேசுகிறனால நாங்கள் குட்டி குட்டி பால் செய்கிறப்ப அது உடையாமல் கரெக்டாக வந்துடும். அப்புறம் எங்கள் ஊரில் வந்துருக்கீங்களா, எங்கள் ஊர் ஸ்பெஷல் சொன்ன இல்லையா, இங்கே நிறைய கோயில் இருக்குன்னு ஆல்ரெடி பேசினவங்க சொன்னாங்களே, அதே மாதிரி காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுதான் அந்த ஒன் வீக் திருவிழா காளியம்மன் கோயிலில் தான் நடக்கும். அந்த திருவிழாவில் உள்ள பிரசாதம் தான் எங்கள் ஊர் ஸ்பெஷல். நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா எங்கள் ஊரும் அந்த உங்கள் உணவுமே மறக்க மாட்டீங்க, உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கேற்ற உணவுன்னு நீங்கள் அந்த திருவிழாக்கு வரப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும்.
0: இந்த நேரத்தில் நாங்கள் உங்ககிட்ட ஒரு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஊர் திருவிழா எப்போ வருது, அதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க, அதை எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லா நேர்களோட சேர்த்து நாங்களும் இங்கே இந்த ஊருக்கே வந்துடுறோம். என்ன மாதிரியான ஸ்பெஷல் நீங்கள் செய்வீங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வகையில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக வரணும், நெக்ஸ்ட் மே மந்த் எண்டிங்கில் எங்கள் ஊர் திருவிழா ஒன் வீக் நடக்கும், நீங்கள் உங்கள் டீமோட கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வரணும். எங்கள் ஊரில் கோயிலில் அப்போ பிரசாதம் தருவாங்க இல்லையா, வழக்கமாக தர புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல்னாலும் எங்கள் ஊர் சக்கரை பொங்கலில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவாங்க, அதனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். எங்கள் ஊர் பிரசாதத்தை வாங்குறதுக்காக இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் போராடி வாங்குவாங்க, அதனால எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பாக பிரசாதம் கிடைக்கும், அதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல்.
0: அதாவது பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான், அதுக்கே வந்து ஊர் மக்கள்லாம் திரண்டு கோவிலை நோக்கி படையெடுக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் இவ்வளோ சிறப்பாக சொல்கிற அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பச்சை கற்பூரம் மட்டும் அதுக்கு காரணமாக இருக்காது, கை பக்குவமும் அதுக்கு காரணமாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ பேர் திரண்டு அதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் மே மாதம் இந்த பக்கம் படையெடுத்துடுறோம், கவலையப்படாதீங்க. வேறு ஏதாவது நீங்கள் பலகாரமோ இல்லை வந்து வீட்டில் சாதாரணமாக செய்கிற சாப்பாடு வகைகள்?
1: இன்னொரு ஒரு டிஷ் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, நான் அது டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வரப்போ ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி இது அப்படின்னு கேட்பாங்க. இடியாப்பம் இருக்கல, இது நார்மலாக எல்லோரும் இடியாப்பம் பண்ணுவோம், அதுக்கு நம்ம சைடிஷாக ஏதாச்சும் சிக்கன் கிரேவி இல்லை தேங்காய் பால் இதெல்லாம் சாப்பிடுவோம். நாங்கள் இடியாப்பமும் லெமன் சாதம் செய்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எங்கள் வீட்டில் செய்வோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது
0: அழகாக சூப்பராக சொன்னீங்கம்மா. அதாவது வந்து இடியாப்பம் வந்து பல வகையில் அதை சாப்பிட்லாம், அதில் வந்து புளியோதரையும் செய்கிறாங்க, எலுமிச்சை சாதத்துக்கு பதிலாக இடியாப்ப எலுமிச்சை அப்படின்றதும் செய்கிறாங்க, அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எலுமிச்சை சாதத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பொருட்களையுமே அந்த இடியாப்பத்தை உதுத்து போட்டு அதில் செய்வாங்க. இதையே சேமியாவிலையும் செய்கிற வழக்கமும் இருக்கும் இல்லையா, சேமியாவை அதே மாதிரி வேக வச்சுட்டு அதை தண்ணி இல்லாமல் ஆவியில் வேக வச்சுட்டு அதே மாதிரி செய்கிற வழக்கமும் இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் என்னென்னலாம் உணவு சமைப்பீங்களோ அது ரொம்ப அழகாக சொன்னீங்க.
1: கண்டிப்பாக மேம், எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரை பற்றி உங்கள் எஃப்எம்ல சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி, எங்கள் ஊரை வந்து உங்கள் எஃப்எம்ல இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: எங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது, நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களே, அடுத்து நாம சந்திக்கிற நேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இரண்டாவதா ஒரு நேயரை சந்திச்சு பேசணும் இல்லையா. அவங்க அந்த கருவேப்பிள்ளை குழம்புலாம் நமக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா பேசணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. என் மகன் என்னங்க கருவேப்பிள்ளை குழம்பு வைக்கிறது, நான் ஒரு குழம்பு சொல்றேன் பாருங்க அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன மாதிரியான குழம்பு அவங்க சொல்ல போறாங்கன்னு கேட்டுலாமா. வணக்கம்மா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: அபிராமி.
3: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
4: நாங்க குத்தாலத்துல இருந்து வந்திருக்கோம்.
3: குத்தாலத்துல என்னமா ஸ்பெஷல்?
4: குத்தாலத்துல என்ன ஸ்பெஷலுங்க, என் வீட்டுல நான் வைக்கிற குழம்பு.
3: குத்தாலத்தில் என்ன ஸ்பெஷலோ அது குத்தாலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளதுதாங்க எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீங்கள் வந்து என்ன சமையலை பற்றி இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக சொல்ல போறீங்க?
4: இன்னைக்கு நான் வைக்க போகிறதுங்க மிளகு குழம்பு.
3: எப்படி மிளகு குழம்பு செய்வீங்க சொல்லுங்க.
4: 25 மிளகு எடுத்துக்கோணுங்க, 25 ஜீரகம் எடுத்துக்குவேன், 100 பூண்டு எடுத்துக்குவேன், 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்குவேன். வச்சுட்டு புளி 50 தான் எடுத்து நல்லெண்ணெய் ஒரு 200 வச்சுக்கோணுங்க. நல்லெண்ணெய் வச்சு மிளகையும் ஜீரகத்தையும் வறுத்து வச்சுக்கணும். அதை வறுத்து நல்லா பொடி நுணுக்கி வச்சுக்கணுங்க. இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி தக்காளி 1 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். கல்லெண்ணெய் வந்து வறுக்கக்குள்ளே தான் ஊற்றுவோம், கொதிக்கக்குள்ளே தான் நல்லெண்ணெய் ஊற்றுவோனுங்க. ஊற்றி அதை நல்லா அந்த புளியை கரைச்சி விட்டுங்க. அதுக்கு மிளகாத்தூள் 50 புளிக்கு 50 மிளகாத்தூள் போடுவேனுங்க. போட்டு வெந்தய வரையும் கடுகையும் போடுவேன். மறுபடியும் வந்து பெருங்காயத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுங்க. மிளகாத்தூள் புளியெல்லாம் கரைச்சதை ஊற்றிங்க. சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்குங்க, அதை நல்லா அரிஞ்சு அலசி அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி, முருங்கைக்காய் போட்டு அந்த மிளகுத்தூளை போட்டுங்க. நல்லா கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும் குழம்பு, வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம்.
3: சரிம்மா, எனக்கு இதில் ஒரு சந்தேகம், அதாவது வந்து இந்த வத்த குழம்பு இல்லை காரக்குழம்பு இல்லை மிளகு குழம்புலாம் வைக்கும்போது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா வழக்கம். அதான் அதில் வந்து தக்காளி போட்டால் சீக்கிரமாக கெட்டு போய்டுன்னா சொல்லுவாங்களே, நீங்கள் தக்காளி போடணும்னு சொல்கிறீங்களே, எப்படி?
4: 1 தக்காளி தான் போடணுங்க, நிறையா போடக்கூடாது. 1 தக்காளி தான் போடணுங்க, கொஞ்சம் இனிப்புக்காக போடணும். நல்லாயிருக்குங்க, ஆனால் ஊசலாம் அடிக்காது. 1 வாரம் வச்சுக்காமல் நல்லெண்ணெய் ஊற்றுற முடியலைங்க. ஒரு 200 நல்லெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா காரம் புளிப்பு நல்லா சுவையாகவும் இருக்கும், உடம்பும் நல்லா உடம்பு வலியெல்லாம் போயிடுங்க. நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்கு நல்லா வடம் வறுத்து வச்சுக்கலாம், முருங்கைக்கீரை சுட்டி வச்சுக்கலாம்.
3: சரியான மருத்துவ குறிப்பு மாதிரி இருக்குது. அதாவது வந்து உங்கள் மகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது எல்லோரும் தூக்கி போடுற ஒரு கருவேப்பிள்ளையை வந்து கருவேப்பிள்ளை குழம்பாக்கி நமக்கு

0: பரிமாறினாங்க. நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா மிளகு குழம்பு வந்து சொல்லிருக்கீங்க, அதுவும் ரொம்ப சுவைப்பட இருக்கும். நீங்க சொல்லும் போதே தெரியுது சுவைப்பட இருக்கும் அப்படிங்கறது. எப்படிமா இது நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க, நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: பாரம்பரியமா எங்க பாட்டி எங்களுக்கு கத்துக் கொடுத்ததுங்க, அதை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும், உடம்பு வலியெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்.
0: சரி, இப்போ வந்து உங்களோட குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் இந்த குழம்பு பிடிக்குமா, இல்ல வேற ஏதாவது செய்வீங்களா? அதையும் கொஞ்சம் இருந்ததுன்னா சொல்லுங்க.
1: இல்ல எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பிடிக்குங்க, சுவையா திங்கோங்க. அப்புறம் கத்திரி வத்தை மாங்காய் வத்தை போட்டு திங்கோங்க.
0: இதையே வத்த குழம்பாக்கி சாப்பிடுவாங்க?
1: ஆமா, அதுல வத்த குழம்பு மிளகு குழம்புல போட மாட்டோங்க. இது தனிங்க, இது தனியா தான் நல்லெண்ணா பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த வத்தைய சுடுதண்ணில கழுவிட்டு போடுறதுங்க. அது நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணுங்க, நல்லா வாசனையா நல்லா இருக்கும்.
0: அருமையான ஒரு வத்த குழம்பையும் மிளகு குழம்பையும் பரிசாக்கிட்டு இந்த நேயர் கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லிடலாம். ரொம்ப அழகா இங்க இருக்கிற நேயர்கள் எல்லாருமே வந்து தனக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான உணவுகளையும் சரி, இல்ல புதுவிதமான சின்ன பொண்ணுங்கள்லாம் இங்க வந்திருந்தாங்க. இப்போ நம்ம பேசினதான் ஒரு 4-5 பேர்கிட்ட தான் நம்ம பேசியிருக்கோம், ஆனா இங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆண்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. என்ன மாதிரியான சமையல் அவங்க அம்மா சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டோம், உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கா நீங்க சமைக்கணும்? இல்லங்க, நாங்க சாப்பிடறது மட்டும்தாங்க செய்வோம், சமைக்கிற வேலை எங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் பேசுறத கேட்டு ரொம்ப நன்றிமா இந்த ஊருக்கு வந்து உங்களுடைய உணவு முறைகள் எல்லாம் சொன்னதுக்கு
1: நன்றிமா.
0: மீண்டும் நம்ம நேரான கருவேப்பிலை குழம்பு வச்ச கல்பனா வந்து இப்போ என்ன கருவேப்பிலை குழம்போட விட்டுருதா, நான் எவ்வளவு சமைப்பேன் தெரியுமா, நான் இன்னொரு பதார்த்தம் சொல்றேன் அதையும் உங்க ரேடியோல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமா வாங்கம்மா, உங்க பதார்த்தத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அன்போடு அழைச்சிருக்கோம். அவங்க ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. என்ன மாதிரியான பதார்த்தத்தை அவங்க செய்யறாங்கன்னு கேட்டலாமா?
2: நான் வந்து நீர் கொழுக்கட்டையை பத்தி சொல்ல போறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீர் கொழுக்கட்டையா? நீர்ல செய்வாங்களா?
2: அது வந்து தண்ணி ஒரு கப்பு எடுத்து ஊத்தி கொதிக்க வச்சு வந்துட்டு பச்சை மிளகாய் இஞ்சி மல்லித்தலை போட்டு நல்லா அரைச்சி அந்த தண்ணி எடுத்து கொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் நல்லா கலக்கிட்டு அது கொதி வந்தோடனே ஒரு கப்பு பச்சரிசி மாவு அதில் எடுத்து போட்டு நல்லா அதை சுண்டி வர வரைக்கும் அதை வச்சு இறக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு குட்டி குட்டி இப்படி ரவுண்டு பேஸில் கொஞ்சோண்டு தட்டில் உருட்டி வச்சுக்கிட்டு இட்லி பானையை வச்சு அதெல்லாம் குட்டி நல்லா வேக வச்சுக்கிட்டு மறுபடி கொஞ்சோண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுவு கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சோண்டு தேங்காய் கூட திருவி கொட்டி அதை நல்லா வதக்கிட்டு தாளித்து இதை எடுத்து அதில் கொட்டி அதாவது இட்லி பொடி இருந்தால் அதில் மேலே தூவி விட்டு நல்லா கலக்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்.
0: அதாவது நீர்கொழுக்கட்டை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம்மா, விதவிதமா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து தேங்காய் பச்சரிசி அதெல்லாம் அரைச்சி உப்பு போட்டு செய்வாங்க, சில பேர் இனிப்பு போட்டும் செய்வாங்க. ஆனா நீங்க சொல்றது அப்படிங்கறது நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க வந்து இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் அரைச்சி அதுல போட்டு செய்யறதா சொல்றீங்க. நான் நீர்கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னா வழக்கமா செய்யறதா சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சா ரொம்ப சிறப்பாவே சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா.
2: நன்றிக்கா.
3: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமன் கோவில் அருகிலிருந்து அரங்கேறியது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:01.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: நல்ல மனசு சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: அயன் குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு அயன் குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய நல்ல மனசு சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம்

0: போற ராமநாதன், மீனாட்சி, பழனிவேல், கண்ணன், சரவணன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க? கேட்காவல இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: ராமநாதன் ஓர் ஓய்வு பெற்ற தபால்காரர், 60 வயது முதியவர். அவரின் மனைவி மீனாட்சிக்கு 56 வயது. மீனாட்சிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் குடும்ப டாக்டர் பழனிவேலிடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்காக தன் மனைவியை அழைத்து வந்தார் ராமநாதன். டாக்டர் பழனிவேல் அந்த பகுதியில் பிரபலமான டாக்டர். கைராசிக்காரர் என நல்ல பெயர் எடுத்துள்ளவர். சுற்று வட்டாரத்தில் உள்ள பல கிராமங்களில் வாழும் பெரும்பாலானவர்களுக்கு அவர்தான் குடும்ப டாக்டர். ராமநாதன் 30 வருடங்களுக்கு முன்னர் டாக்டர் பழனிவேல் முதன் முதலாக மருத்துவமனை திறந்த பொழுது தன்னுடைய 6 மாத கை குழந்தை கண்ணனை அவரிடம் கொண்டு வந்து காட்டினார். அன்று முதல் இன்று வரை டாக்டர் பழனிவேல் தான் அவர் குடும்ப டாக்டர். ராமநாதன் குடும்பத்தில் உள்ள அவர் மனைவி மீனாட்சி, மகன்கள் கண்ணன், சரவணன் அனைவரது உடல்நிலையை பற்றியும் நன்கு அறிந்தவர் டாக்டர் பழனிவேல். ராமநாதனின் மனைவி மீனாட்சிக்கு சிறிது காலமாகவே உடல்நிலை சரியில்லாமல் போனது. மீனாட்சியின் உடல்நிலையை பற்றி டாக்டர் பழனிவேலால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரின் 30 வருட மருத்துவ சேவையில் இதுபோல ஒரு நோயை அவர் அறிந்ததில்லை. அடிக்கடி மூச்சிறைப்பு, லேசான மயக்கம், சில சமயம் கைகால்கள் மரத்து போய் உடம்பு செயல்படாத நிலைக்கு வந்துவிடும். அன்றும் அப்படித்தான். நன்றாக பேசிக் கொண்டிருந்த மீனாட்சி திடீரென்று மயங்கி கீழே விழுந்து விட்டாள். பதறி போன ராமநாதன் ஆட்டோவை பிடித்து டாக்டர் பழனிவேலிடம் வந்துவிட்டார். மீனாட்சியை பரிசோதித்த டாக்டர் பழனிவேல் மீனாட்சி அபாய கட்டத்தில் இருப்பதை புரிந்து கொண்டார். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உடனடியாக சிகிச்சையை தொடங்கினார். பிறகு ராமநாதனை தனியே அழைத்து, பயப்படாதீங்க மிஸ்டர் ராமநாதன், 12 மணி நேரம் தொடர் சிகிச்சை முடிகிற வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சிகிச்சை தேவைப்பட்டா பெரிய டாக்டர்களை வரவழைச்சு சிகிச்சையை தொடரலாம் என்றார் டாக்டர் பழனிவேல். மீனாட்சி ஏதோ ஆபத்தான நிலையில் இருப்பதை ஓரளவு யூகித்து விட்டார் ராமநாதன். அவர் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. மனம் உடைந்தவராக டாக்டர் பழனிவேலின் கையை பிடித்துக் கொண்டு கதறினார்.
2: டாக்டர், நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி. நான் உங்களை தான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களால என் மனைவிய கண்டிப்பா காப்பாத்த முடியும் டாக்டர், காப்பாத்த முடியும். என்கிட்ட இருக்கிறது சின்னதா வீடு ஒண்ணுதான். அதை வித்துட்டு என் பென்ஷன் பணத்துல ஒரு பகுதிய கடனா வாங்கி பணத்தை தேட்டிடுறேன் டாக்டர். எப்படியாவது என் மனைவிய காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. அவ இல்லனா என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது டாக்டர், வாழ முடியாது
1: என்று கதறினார். டாக்டர் பழனிவேலுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. மிஸ்டர் ராமநாதன், கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க மனைவியை நான் காப்பாத்துறேன். வீட்டையும் வைக்க வேண்டாம், பென்ஷன் பணத்திலையும் கை வைக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று நம்பிக்கையூட்டினார் டாக்டர் பழனிவேல். ஓரளவு சமாதானம் அடைந்த ராமநாதன் அமைதியடைந்தார். கட்டிலில் சோர்வாக படுத்திருந்தாள் மீனாட்சி. ஒரு கையில் குளுக்கோஸ் ஏறி கொண்டிருந்தது. அமைதியாக மீனாட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார் ராமநாதன். அவரின் நினைவுகள் 30 வருடங்கள் பின்னோக்கி ஓடியது. தபால்காரராக வேலைக்கு சேர்ந்த ராமநாதன் ஒரு பழைய சைக்கிள் ஒன்றை வாங்கினார். அதில் சென்றுதான் தபால்களை பட்டுவாடா செய்வார். சரியான முகவரியில் சரியாக தபால்களை சேர்த்து விடுவார். முகவரி சரியில்லாவிட்டாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரியவர்களிடம் சேர்த்து விடுவார். அதனால் மிகவும் நல்ல தபால்காரர் என்று பெயர் பெற்றார் ராமநாதன். இவரின் நல்ல குணத்தால் கவரப்பட்டால் அந்த பகுதியில் ஓரளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் குணசேகரனின் மகள் மீனாட்சி. அந்த காலகட்டத்தில் காதல் என்பது அநாகரிகமாக பேசப்பட்டது. அதனால் தன் காதலை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமயோசிதமாக செயல்பட்டு பெரியவர்களாக பேசி முடிவு செய்யும்படி சூழ்நிலையை உருவாக்கி ராமநாதனை திருமணம் செய்து கொண்டாள் மீனாட்சி. ராமநாதனுக்கே இந்த விஷயம் திருமணத்திற்கு பிறகுதான் தெரிய வந்தது. மனைவியின் புத்திசாலித்தனத்தை வெகுவாக மெச்சிய ராமநாதன் திறமைசாலியான மனைவியோடு தன் வாழ்க்கையை தொடங்கினாா்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: 4 வருடங்கள் உருண்டோடின. கண்ணன் சரவணன் என 2 ஆண் பிள்ளைகள் பிறந்து வளர தொடங்கினர். தபால்காரர் உத்தியோகம் என்பதால் பெரிதாக சம்பளம் ஒன்றும் கிடையாது. கிடைத்த சம்பளத்தில் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தினாள் மீனாட்சி. இருந்தாலும் தன் கணவர் வருமானத்தில் குடும்பம் நடத்த முடியாது என்று புரிந்து கொண்ட மீனாட்சி வீட்டில் இருந்தபடியே அப்பளம் போட்டு அதை அக்கம்பக்க வீடுகளில் விற்று கொஞ்சம் பணம் சம்பாதிக்க தொடங்கினாள். பிள்ளைகள் இருவரையும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். செலவுகள் அதிகமாயின. புத்தகம், நோட்டு, பேனா, சட்டை, துணிமணிகள் என செலவுகள் கூடியது. எதற்கும் மனம் தளராமலும் பிள்ளைகளுக்கு வருத்தம் தெரியாமலும் வளர்த்தனர். பண்டிகை, திருவிழாக்கள் என வந்துவிட்டால் ராமநாதனுக்கு திண்டாட்டமாகிவிடும். போனஸ், சம்பளம் எல்லாம் போதாமல் கடனும் வாங்கிவிடுவார். எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கிவிட வேண்டும் என படாத பாடுபட்டுக் கொண்டிருந்தார் ராமநாதன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தார் ராமநாதன். அவரிடம் வந்த மீனாட்சி,
5: என்ன பெரியவன் செருப்பை எங்கேயோ தொலைச்சிட்டானா? நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும்னா கண்டிப்பா செருப்பு.

0: வாங்கணுமா
1: என்றால்,
0: புது செருப்பு வாங்கணும்னா 60 ரூபாயாவது வேணுமே. சின்னவனுக்கு வேற நாளைக்குள்ள ஸ்பெஷல் பீஸ் கட்டணும், அதுக்குதான் பணம் இருக்கு, என்ன செய்யலாம்
1: என்று யோசித்த ராமநாதன், மீனாட்சி பெரியவனுக்கு என் செருப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், அவனை 2 நாளைக்கு போட்டுக்கிட்டு போக சொல்லு, அதுக்குள்ள எப்படியாவது நான் அவனுக்கு புது செருப்பு வாங்கி கொடுத்துறேன்
2: என்றார். மீனாட்சிக்கும் கணவன் கூறிய யோசனை சரி என்று படவே அவளும் சம்மதித்து பெரியவன் கண்ணனிடம் எடுத்துச் சொல்லி அவனை சம்மதிக்க வைத்தாள். பிறகு அலுவலகம் சென்ற ராமநாதன், வணக்கம் சார் என்றார்.
1: குரல் கேட்டு நிமிர்ந்த போஸ்ட் மாஸ்டர் திருக்குமரன்,
0: என்ன ராமநாதன், ஏதாவது உதவி வேணுமா
1: என ராமநாதனை பார்த்து கேட்டார். தன் வருகை எதற்காக இருக்கும் என்பதை எப்படிதான் தெரிந்து கொள்வாரோ என்று ஆச்சரியப்பட்ட ராமநாதன்,
0: ஒரு 200 ரூபாய் கடன் வேணும், 2 மாஸ்டர் திருப்பி கொடுத்துறேன்
1: என்றார். எதேச்சையாக ராமநாதனின் காலை கவனித்த திருக்குமரன்,
0: என்ன ராமநாதன், எங்க செப்பல், வெறுங்காலோட வந்திருக்கீங்க,
1: என்னது சற்று கடுமையாக கேட்டார்.
2: டியூட்டியில் யாராக இருந்தாலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் திருக்குமரன் அவரிடம் தன் குடும்ப நிலையை எடுத்து கூறினார். ராமநாதன் மௌனமாக கேட்டுக்கொண்ட திருக்குமரன் பையில் இருந்து 300 ரூபாயை எடுத்துக் கொடுத்தார்.
0: இந்தாங்க ராமநாதன், முதல்ல போய் செப்பல் வாங்கி போடுங்க, ஏதாவது பணம் தேவைன்னா எங்கிட்ட தயங்காம கேளுங்க
1: என்றார். ராமநாதனின் நேர்மை, கடமை தவறாமை, அவரின் குடும்ப நிலையும் திருக்குமரனுக்கு நன்கு தெரியும் என்பதால் முடிந்தவரை ராமநாதனுக்கு உதவி செய்தார். பணத்தை பெற்றுக் கொண்டு கிளம்பினார் ராமநாதன்.
3: வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ராமநாதனின் நிலை இனி எப்படி அமையும்? தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் அவரின் மனைவி மீனாட்சியின் நிலைதான் என்ன?
4: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
2: நல்ல மனசு திருக்கதையின் முதல் பகுதி,
3: எண்ணமும் எழுத்தும்
2: அயன்குறிஞ்சி பாடி ஆர் கே ராமலிங்கம்,
3: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
5: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
6: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
5: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
6: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
7: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: நேரம் 5:15:42 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் அலையோசை.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அலையோசையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது கண்டேன் காதலை படத்திற்காக ராகுல் நம்பியார் பாடிய பாடல்.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நிறுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.

0: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களை நாளை பிற்பகல் 12:50 பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
9: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது காக்க காக்க படத்திற்காக KK மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

மின்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 11 KV கீழக்காசாக்குடி மின்பாதையில் சில அவசர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை 17/9/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை PK சாலை, MGR நகர், MSP நகர், அருண்சங்கர் நகர், ஆரிஃப் மரைக்கார் நகர், VG நகர், நித்தீஸ்வரம், ஷா கார்டன், வேட்டைக்கார தேரு, ராஜாத்தி நகர், சில்வர் சாண்ட் குடிசை மாற்று வாரியம், காமராஜர் சாலை விரிவாக்கம், பாரதியார் சாலை புதிய பேருந்து நிலையம் முதல் டோபி காலனி வரை உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் இருக்காது என்பதை மின்துறை உதவி பொறியாளர் நகரம் 2 அறிவிக்கின்றார். பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது அலையோசை. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30.

0: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை. இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: திருச்சி சாரதாசில்
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

0: பயத்தால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:37:36 நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது ஹேமாஜான் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சிக்காக இனி நாம் கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஏ டி ஷெரீப் பாடிய பாடல்.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் நிறைவாக நாம் கேட்கலாம் வித்யா பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: விலகேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:00. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: led to a collision with a unit of the Indian Navy. In a statement, the ministry said while the incident, which took place in international waters, did not cause any major damage, the conduct was in direct contravention of the agreement between India and Pakistan on advance notice on military exercises, maneuvers and troop movements of April 1991. A special court of the National Investigation Agency at Jagdalpur in Chhattisgarh today sentenced all 10 convicts to death in the 2013 Jhiram Valley Maoist attack case. The convicts have been given 30 days to appeal against the verdict in the High Court. The attack took place on the 25th of May 2013 in Jhiram Valley in Bastar district, killing 27 people, including several senior Congress leaders, and injuring 35 others. Veteran actor Anant Nag will be presented with the prestigious Dada Saheb Phalke Award 2024 for his contribution to Indian cinema and an illustrious cinematic journey that has inspired generations. The Ministry of Information and Broadcasting announced this today. The award will be presented at the 72nd National Film Award Ceremony on the 22nd of this month in Kevadia, Gujarat. Prime Minister Narendra Modi has congratulated legendary actor Anant Nag on being conferred the Dada Saheb Phalke Award. In a social media post, the Prime Minister said Mr. Nag's effortless performances, remarkable versatility and brilliance have left a very strong mark on Indian cinema that for several decades. The Prime Minister said this is indeed a richly deserved honour for a truly distinguished artist. Benchmark domestic equity indices ended over 0.4% higher today. The Sensex gained 333 points to close at 74,336. An e-auction of mementos and gifts received by Prime Minister Narendra Modi will commence from tomorrow. Addressing media in New Delhi, Minister of Culture and Tourism Gajendra Singh Shekhawat said around 1,500 items have been kept for auction this year. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுவதன் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். தூய முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஸ்வச்சதா பணிகளில் மக்கள் பங்கேற்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டு தூய்மையே சேவை இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த இயக்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: 2017ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட தூய்மையே சேவை இயக்கம் ஸ்வச் பாரத் இயக்கத்தின் முக்கிய தூணாக தற்போது மேம்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படும் தூய்மையே சேவை இயக்கத்தின் போது மக்கள் தங்களின் வீடுகளுக்கு வெளியிலும் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இதன் மற்றொரு பகுதியாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று பொது இடங்களை சுத்தப்படுத்துவதற்கான சிறப்பு தூய்மை இயக்கங்களும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. இது அல்லாது தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாண்டு அக்டோபர் 7 பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 பூர்த்தி செய்வதையொட்டி அன்றைய தினம் சிறப்பு ஸ்வச்சதா பணிகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 12 கோடி கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதும், இதனால் பொது இடங்களில் மலம் கழிக்கும் பழக்கம் மறைந்து பெண்களின் கண்ணியம் மேம்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா மாநாடு குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ்

0: மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற உள்ளன. இந்திய நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் களமாக இம்மாநாடு அமைவதும் உலக அளவிலான செமிகண்டக்டர் துறையில் நம்பகமான கூட்டாளி நாடாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாளையுடன் 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. 2023 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18 விதமான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனும் வருவாய் மற்றும் தொழில் முனைப்பு ஆற்றலும் மேம்பட்டு உள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தின் 3 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் சார்பில் கொல்கத்தாவில் நாளை நடைபெற உள்ள விழாவில் துறையின் அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, மேற்குவங்க முதலமைச்சர் திரு சிவேந்த் அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மாதம் 15,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை கட்டாயம் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற விதிமுறையை 25,000 ரூபாயாக மாற்ற மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் 51 லட்சம் தொழிலாளர்களை இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து சமூக பாதுகாப்பு வழங்க இதனால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இம்முடிவினால் அரசுக்கு ஆண்டுக்கு 11,339 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அவர் கூறினார். 2004 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் இபிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்படாத நிலையில் 2014 செப்டம்பரில்தான் இது 15,000 ரூபாயாக கணிசமான அளவில் உயர்த்தப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் ஊதிய விகிதங்கள் அதிகரித்து இருப்பதை கருத்தில் கொண்டே ஊதிய வரம்பு தற்போது மேலும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை, அசையாத உறுதிப்பாடு மற்றும் அயராத முயற்சிகளால் கோடிக்கணக்கிலான மக்கள் ஊக்கம் பெறுவதாகவும், முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தன்னலமற்ற சேவைகள் தொடரும் வகையில் நல்ல உடல் நலத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை எல்லாம் வல்ல இறைவன் வழங்க தாம் வேண்டுவதாகவும் பிரதமருக்கான வாழ்த்து கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். வளமான புதுச்சேரியை உருவாக்குவதற்கான மாநில அரசின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வரும் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆதரவை புதுச்சேரி மிகவும் மதிப்பதாகவும், புதுச்சேரி மக்கள் மீதான பிரதமரின் அக்கறைக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மேலும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சலீம் உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தபோது முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டவர்களும், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது கட்சியின் மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு ஜெகத் ரட்சகன், மாநில திமுக அமைப்பாளர் திரு சிவா உள்ளிட்டவர்களும் உடன் இருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் இன்று தாக்கலான 13 மனுக்கள் உட்பட மொத்தம் 15 வேட்புமனுக்கள் தாக்கலாகி உள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி கலால் துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனைகளின் போது 12,246 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 65 வயது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பருவமழை காலத்தில் டெங்கு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட இதர துறைகளின் பங்களிப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள் மூலம் கொசு ஒழிப்பு

0: பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தவும், வீடுகளில் ஜன்னல் வலைகள் மற்றும் கொசு விரட்டிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் கல்வி, உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறையின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள் மற்றும் இதர மக்கள் சேவை இயக்கங்களும் சமூக பொறுப்புடன் கொசு ஒழிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வியல் செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கோவை, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைந்த நீடித்த வளர்ச்சி சாத்தியம்தான் என்பதை இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்ளாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த மான்ட்ரியல் ஒப்பந்த இலக்குகளை இந்தியா விஞ்சி இருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் இன்று மும்பையில் 32வது உலக ஓசோன் தின விழாவில் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யசோபூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். கோபம் கொள்ளாதே. மனிதனின் வாழ்வில் ஒரு பயனும் இல்லாதது கோபம். தீய விளைவுகளை மட்டும் ஏற்படுத்தக்கூடியது. அன்பையும் பாசத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் எரிக்கும் தீ போன்றது கோபம். கோபத்தால் வாழ்ந்தவர்கள் இல்லை. அக்காலம் தொட்டு பல சாம்ராஜ்யங்கள் கோபத்தால் அழிந்திருக்கின்றன. கோபத்தை விட்டவன் வாழ்க்கைதான் சொர்க்கம். அந்த இல்லத்தில் அன்பு என்ற தென்றல் என்னாலும் அலையலையாய் வீசும். அவன் ரொம்ப கோபக்காரன், அவனுக்கு கோபம் வந்துட்டா அவ்வளவுதான், அதில் என்ன பெருமை இருக்கு? கோபத்தை விடுவதில்தான் நன்மையும் சிறப்பும் இருக்கு. கோபம் அதிகமானால் அறிவு வேலை செய்யாது. கோபம் தணிந்து நிதானமாக யோசிக்கும் போது நம் கோபத்தில் அறிவிழந்து விட்டோம்னு நமக்கு நினைக்க தோன்றும். நிறைய பேர் அவ்வாறு புலம்புவதை நாம் கேட்டிருக்கின்றோம். நாம் நினைத்தது போல், எதிர்பார்த்தது போல் நடக்காத போதுதான் மனிதனுக்கு இந்த கோபமே வருகிறது. கோபம் கொண்டவருக்கு தூக்கம் கண்ணில் வராது. மனம் சாந்தமானால்தான் தூக்கமே வரும். ஒரு குடும்பம், கணவன், மனைவி, இரு குழந்தைகள், ஒரு முதியவர் என ஒரு அளவான கட்டுக்கோப்பான குடும்பம். அந்த குடும்பத் தலைவனுக்கு எப்போது

0: வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த பொருளும் அது அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். அதுல ஏதாவது மாறி வைத்துவிட்டால் தலைக்கால் தெரியாமல் அவனுக்கு கோபம் வந்துவிடும். அந்த தருணங்களில் மனைவியை குழந்தைகளை கோபித்து கண்டபடி திட்டுவான். ஆனால் அந்த வீட்டின் மூத்தவரான அவனது தந்தை வயசானவர். அவருக்கு என்ன தேவை என்றாலும் அவன் கொஞ்சமும் கோபப்படாமல் அவர் கேட்டதையெல்லாம் அன்போடு வாங்கி தந்து தந்தையை மிகவும் பாசத்தோடு கவனித்துக் கொள்வான். அந்த முதியவரும் நோய்வாய்ப்படுகிறார். முதியோர்படும் அவஸ்தைகளுக்கு அவர் ஆளாகிறார். எதற்கெடுத்தாலும் கோபப்படும் அவன் அவர் தந்தையிடம் மட்டும் தன் சுகத்துக்கங்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அன்பாக பேசி எல்லா பணிவிடைகளையும் விருப்பத்தோடு செய்வான். அவன் மனைவியும் குழந்தைகளும் அந்த பெரியவரை அன்பாக பார்த்து கொண்டனர். நாளாக நாளாக அவனிடம் அவனது இயல்பான கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இதைக் கண்டு அவன் மனைவியும் குழந்தைகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அது பற்றி நேரடியாகவே கேட்டாள். அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிட்டது. பல அல்லல்களை அவர் அனுபவிக்கின்றார். அவர் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எல்லோருமே அவரை அலட்சியப்படுத்தாமல் அன்பாக கவனிச்சுக்கிறீங்க. அவரை அனுசரணையாக பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட கோபத்தை காட்டுவேன்? கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன் என்றான். தன் கணவன் மனம் மாறி இந்த அளவுக்கு இறங்கி வந்து அன்பாக பேசியதை கண்டதும் கண் கலங்கி போனார்கள் அவன் மனைவியும் குழந்தைகளும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்கிறார் நம் வள்ளுவரும். ஒருவனுடைய கோபம் எங்கு செல்லுபடியாகிறதோ அங்கு காட்டாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். நம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 6:25, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம், அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம். மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றும் உரை படைப்பு சென்னை வானொலி நிலையம். 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குபவர் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு கோபால் பல்பொடியின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். லைட் ஹவுஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். காலை 8:05 நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குபவர் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் பேராசிரியர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரெடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கு பெறும் தளிர் சர்வேஷ். லைட் ஹவுஸில் நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவைக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 முதல்

0: கோடி வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3,000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு

0: விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்திக்கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற செட்கணக்கில் கொரியாவின் ஜங் டேயாங் கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
9: சர்க்கரை நோய் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டறிகிறது, இல்லை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து பரிசோதனைகள் என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மருத்துவரை போய் அணுகும் பொழுது அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, இந்த டெஸ்ட் பண்ணுங்கள், அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் வந்து முதல்ல எப்படி கண்டறிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் முக்கால்வாசி பேருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது, அதை எத்தனை தடவை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் கண்டறிதலுக்கு வந்து ஸ்க்ரீனிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங்கிறது ரேண்டம் பிளட் சுகர், அதாவது உங்களுடைய சாப்பாட்டோட ஒப்பிடாமல் ஏதாவது ஒரு டயத்தில் ரேண்டமாக ஒரு நேரத்தில் நம்ம சுகர் பார்ப்போம், அப்போ 200க்கு மேலே இருக்குது அப்படின்னு.

0: உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது, போய் மருத்துவர் அணுகுங்க அப்படிங்கிற அறிவுரை கொடுப்பாங்க. மருத்துவர் அணுகும் பட்சத்தில் அவர் என்ன டெஸ்ட் சொல்லுவார் அப்படின்னா, முக்கியமாக மூணு டெஸ்ட் சொல்லுவாங்க. ஒன்று வந்து எஃபிபிஎஸ் அதாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அதாவது பிபிபிஎஸ் அப்படிம்பாங்க, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து ரத்தத்தோட சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏஒன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிளைகாசிலேட்டட் ஹீமோக்ளோபின், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினில் எவ்வளோ குளுக்கோஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறது, அதனுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு, இது மூணையும் வச்சு தான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. முதல் தடவையாக ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை என்னென்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்னியோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு, அதாவது சிறுநீரகத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணி பார்த்துக்கணும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இதய டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். மற்ற பொதுவான பரிசோதனைகள் எல்லாமே நீங்கள் பார்க்குற டாக்டரே பண்ணுவாங்க. இது ஏன் வந்து இரத்த பரிசோதனைகள் சொல்கிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் வந்து நம்ம கண்டறியும் பொழுது நமக்கு சர்க்கரை நோய் வரது கிடையாது. சர்க்கரை நோய் நமக்கு என்றைக்கோ வந்திருக்கும், அதை நம்ம உடம்பு வந்து பல்வேறு விதங்களில் வந்து அதை கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம உடம்பால் முடியாத பட்சத்தில் தான் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது வெளியே தெரியும். ஸோ இந்த சர்க்கரை நோய் நமக்கு வந்ததுலேருந்து நம்ம கண்டறியும் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் சர்க்கரை நோயால் உள்ள பாதிப்புகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் உங்களுக்கு வைத்திய முறைகள் வந்து செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்கு ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் மட்டும் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் செட் ஆகி போயிட்டு இருக்குது அப்படின்னா, அடுத்து எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, 6 மாதத்துக்கு 1 தடவை ஹெச்பிஏஒன்சி பார்த்துக்கலாம். 55 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷத்துக்கு 1 தடவை மற்ற டெஸ்ட்டுகளுக்கு, அதாவது சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்குது, கொழுப்பு எப்படி இருக்குது, கல்லீரல் செயல்பாடு எப்படி இருக்குங்கிற டெஸ்ட்டுகளை பண்ணி பார்த்துக்குங்க. 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா 1 வருஷம் 1 தடவை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிறுநீரக செயல்பாடு, கொழுப்பு அளவுகள் எவ்வளோ இருக்குது நம்ம உடம்புல, கல்லீரல் எப்படி செயல்படுது, கண் எப்படி இருக்குது, இதயம் எப்படி இருக்குங்கிறத ஆண்டுக்கு 1 முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம ஏன் இதை தொடர்ந்து பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில வியாதிகள் வந்து நம்ம முன்னாடியே கண்டறிஞ்சோன்னா அதுக்கான வைத்திய முறைகள் வந்து சிறந்ததாக செய்யலாம். அதுக்காக தான் இதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபாலோஅப் கரெக்டாக இருக்கும், நமக்கு வைத்திய முறைகளும் சரியாக பண்ணலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:46.

0: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இசைத்தோரிகை. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட், இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
9: காரைக்கால் பன்மலையின் 1.3 இசைத்துறையின் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது. அநேகன் படத்திற்காக சின்மயி சங்கர் மகாதேவன், ஸ்னூதி சௌஹான் பாடிய பாடல்.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேக் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம்.
7: நேர்களை
0: காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இப்போ 6:57 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் அருள் படத்திற்காக ஹரிஹரன் மதுமிதா பாடிய பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்புடை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR.

தங்க மாளிகைக்கு வாங்க. மின்துறை அறிவிப்பு. 11 KV கீழகாசாக்குடி மின்பாதையில் சில அவசர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் 17/9/2026 நாளை வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பிகே சாலை, எம்ஜிஆர் நகர், எம்எஸ்பி நகர், அருண்சங்கர் நகர், ஆரிஃப் மறைக்கார் நகர், விஜி நகர், நித்தீஸ்வரம், ஷா கார்டன், வேட்டைக்கார தெரு, ராஜாத்தி நகர், சில்வர் சன், குடிசை மாற்று வாரியம், காமராஜர் சாலை விரிவாக்கம், பாரதியார் சாலை புதிய பேருந்து நிலையம் முதல் டோபி காலனி வரை உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் இருக்காது என்பதை மின்துறை உதவி பொறியாளர் அறிவிக்கின்றார். காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயிர் வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயிர் அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர், தொழில் முனைவோர் மற்றும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 33% மானியம் அல்லது அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ அல்லது துறையின் இணையதளமான https://agri.py.gov.in என்ற விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை எதிர்வரும் 30/9/2026 சமர்ப்பிக்குமாறு காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலையின் 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் எங்கேயும் காதல் படத்திற்காக பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துறையை நிறைவாக ஒழிக்க வருகிறது பச்சை கிளி முத்துச்சரம் படத்திற்காக கிரிஷ், கார்த்திக் மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது இசைத்துறிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும், இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான உச்சவரம்பை 15,000 to 25,000 உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும், இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறியுள்ளது.

குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்ப்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார்.
சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர்

0: குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாசில்
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: ரேவதி அக்கா ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
8: என்ன சுபா பரபரப்பா ஓடி வர மாதிரி தெரியுது?
7: ஆமாக்கா.
8: என்ன விஷயம்? நீ பரபரக்கிறத பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுதே.
7: முக்கியம்தான்க்கா. நம்ம ரம்யா வீட்டு கால்நடை தீவனம் மருத்துவமனைக்கு போயிருக்கான்.
8: என்ன சுபா ஒளர்ற? தீவனத்தை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் நோயாளிக்கா கொடுக்க போறாங்க?
7: என்னக்கா நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரிஞ்சுதா?
8: பின்ன இல்லையா?
7: நான் மருத்துவமனைன்னு சொன்னது கால்நடை மருத்துவமனைய.
8: சரி இருக்கட்டும், கால்நடை மருத்துவமனைக்கு எதுக்கு சுபா ரம்யா வீட்டு தீவனம்?
7: நம்ம ரம்யா வீட்டு ஆடு மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சுல?
8: ஆமா போச்சு. இப்பதான் மருந்து ஊசியெல்லாம் போட்டு நல்லாயிட்டு வருதே சுபா.
7: நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குதான் இந்த தீவனத்தை கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க.
8: தீவனத்துக்கும் கால்நடைக்கு உடம்பு சரியாம போனதுக்கும் என்ன சுபா சம்பந்தம்? அதை எதுக்கு எடுத்துட்டு போனாங்க?
7: என்னக்கா நீங்க விவரம் இல்லாம பேசுறீங்க. கால்நடை தீவனங்கிறது கால்நடைகளோட உணவு தானே. அது சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல.
8: சரியில்லைன்னாவா? ஏன் ரம்யா வீட்டுல சரியா தானே தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க? கெட்டு போன தீவனம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சுபா.
7: அக்கா கெட்டு போன தீவனம் தான், சரியில்லாத தீவனம்னு இல்ல. அதுல சரியான சத்து இல்லைனாலும் அது சரியில்லாத தீவனம் தான்.
8: என்ன சுபா சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான், ஆனா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
7: எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சுக்கா. இத பத்தி நான் வலைதளத்துல தேடும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு தீவனம்னா அதுல சரியான ஈரப்பதம் இருக்கணுமா, கச்சா புரதம், கொழுப்பு

0: நார் சத்து, சாம்பல் சத்து, நைட்ரஜன் அல்லாத சத்து இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது.
1: ஓ, இவ்வளோ இருக்கணுமா சுபா?
0: இது மட்டும் இல்லக்கா, இதெல்லாம் இருக்கிற தீவனத்தில் கூட இதையும் கவனிக்கணும். பூஞ்சான நச்சு இருக்குல்ல, அஃப்லா நச்சு, அக்ரா நச்சு, சிட்ரினின் நச்சு, இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீவனமே கலப்படமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குக்கா.
1: எப்படி சொல்ற சுபா, கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
0: உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எடைக்காக கல், மண், சிலிக்கா, யூரியா இதெல்லாம் கூட தீவனத்து கூட கலந்தே இருக்குமா.
1: அட பாவமே, இதெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: கல் மண் வேணா பார்த்தா தெரியும், ஆனா மத்த நச்சு பொருள் எல்லாம் ஆய்வகத்துல எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணாதாங்க தெரியும். அந்த வேலையை தான் இப்ப ரம்யா வீட்டுல செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லக்கா, தீவனத்துல சாம்பல் சத்து எந்த மாதிரி கலந்துருக்கணும்னு பாக்கணும்.
1: எந்த அளவுக்குன்னா? புரியல சுபா.
0: உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு என்கிட்ட நேரம் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு இதை பத்தி விரிவா சொல்றேன். இப்ப நான் முதல்ல ரம்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன்.
1: சரி சரி சுபா, நீ மட்டும் இல்ல, நானும் வரேன், இரு.
2: கேட்டது நேயர்கள், இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம் வழங்கும் உழவரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: விவசாய
3: நிலமும் நிலத்தடி தண்ணியும் பாதிக்கும்னு யாரோ சொல்லிருக்காங்க, அதான் கவலைப்படுறாப்ல.
4: அப்படிலாம் எதுவும் இல்லமா, 50 வருஷமா ஓஎன்ஜிசி செயல்பட்டு இருக்கு. 50 வருஷமா நாமளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் பசுமை மாறாமத்தானே இருக்கு.
2: தண்ணி ஏதோ பாதிக்கும்னு சொல்றாங்களேங்கய்யா.
4: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
5: நாங்க ஓஎன்ஜிசிக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுத்திருந்தோம். அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நிலத்தை புனரமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்துல நாங்க பல வருஷமா நல்லபடியா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயிரும் பசுமையா வளருது, எல்லா போகமும் செழிப்பா விளையுது.
1: நம்மளோட நீர் வளம், நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ஓஎன்ஜிசியின் ஒவ்வொரு செயலிலும் பாதுகாப்பு, ஒவ்வொரு பசுமையிலும் அக்கறை.
4: இதோ உங்க வாழ்க்கை வளமும் நல்லா தானே இருக்கு.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
6: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன் முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
7: காய்கறி வாங்கிட்டு
8: இருந்தாங்க. பொங்கடி செல்வியா கிட்டதான் சொல்லணுமா?
7: அப்படி ஒன்னும் சொல்லலையக்கா, பொதுவான விஷயம்தான். ஆனா செல்வியக்கா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்
8: அது என்னன்னா சொல்ல பொங்கடி.
7: எல்லாம் இயற்கை விவசாயம் பத்தின தகவல் தான்க்கா.
8: ஓ, இயற்கை விவசாயம் பத்தியா? அதனாலதான் செல்வியக்காவை தெரியா?

0: இப்ப புரியுது பூங்கொடி.
1: இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா நான் எதுக்கு செல்வியக்காவை தேடுறேன்னு?
0: இயற்கை விவசாயத்தை பத்தினா அப்ப நம்ம விவசாய நிகழ்ச்சி இல்லையா பூங்கொடி?
1: ஆமா சுபாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில அனுபவம் சொல்லும் அவங்களுடைய இயற்கை விவசாயத்தை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபத்தில இருந்து பி சுகுமாரன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
0: அப்படியா? அப்ப நிகழ்ச்சியை கேட்க வேண்டியதுதான். இயற்கை விவசாயத்தை பத்தி நம்மளும் தெரிஞ்சுப்போம்.
1: என்ன சுபாக்கா, நம்ம ரெண்டு பேரும் செல்வியக்கா வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்கோம், அவங்கள இன்னும் காணுமே.
0: அதானே, எங்க போயிருப்பாங்க? சரி பரவாயில்ல பொங்கொடி, நம்ம ரெண்டு பேருமே நிகழ்ச்சியை கேட்டுட்டு அக்கா வந்தோன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவோம்.
1: அதுவும் சரிதான் சுபாக்கா. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா.
1: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
2: என் பேர் சுகுமாரன். எனக்கு வந்து சொந்த ஊர் கொங்கராயன் மண்டபம், தரங்கம்பாடி தாலுகா, நெடுவாசல் பக்கம். அங்கே தான் இருக்கேன் நான்.
1: சரிங்கய்யா, நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரதா கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
2: நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேம்மா.
1: எத்தனை ஆண்டுங்களாங்க ஐயா?
2: நான் 2015 2010 தான் வந்து ஊரோட தங்கினேன், வெளிநாட்டில் இருந்தேன்.
1: ஓ,
2: வந்து ஒரு 4-5 ரசாயன இதுதான் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து இப்ப 2015 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எதனால இந்த மாற்றம்? ஏன்னா வெளிநாட்டுல பணி புரிஞ்சிருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க உங்க சொந்த ஊருக்கு வந்த பிறகு ரசாயன முறையில 4 நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 5வது ஆண்டா நீங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம்ங்க?
2: நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை.
1: உங்களுக்கு யார் அந்த விஷயத்தை போதிச்சு?
2: இல்ல, இப்ப நம்ம வெளியில இருக்க உள்ள நிறைய திங்க் பண்ணுவோம். இங்க ஊர்ல இருக்கிறத விட வெளிநாட்டுல இருக்க உள்ள விவசாயத்தை பத்தியும் நம்ம இந்தியாவை பத்தியும் நிறைய யோசிப்போம், குறிப்பெடுப்போம். அந்த வகையில வந்து நம்மாழ்வாருடைய இதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிதான் ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டு சரி இதுல இறங்கி பார்ப்போமே அப்படின்ட்டு 2015 செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரிங்க, எத்தனை ஏக்கர்ல நீங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
2: இப்போதைக்கு 1.5 ஏக்கர் தான் இருக்கு. 2 ஏக்கர், 1.5 ஏக்கர் வந்து குளமும் திடலும் ஆயிடுச்சு, பாக்கி 1.5 ஏக்கர் 4.5 அதுலதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப.
1: சரி, இப்ப எந்த பயிர் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
2: இப்ப வந்து இந்த குருவையில் வந்து 51 நட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரத்தசாலி நட்டிருந்தேன், மைசூர் மல்லி. ஆமா, சம்பாவில ரத்தசாலி, குருவையில மைசூர் மல்லி எல்லாம் நட்டிருந்தேன். இப்ப அந்த 51 செஞ்சு பாப்புமே அப்படின்ட்டு 51 நட்டிருக்கேன்.
1: சரிங்க, விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க?
2: இப்போ வந்து இதுல தான் வாங்கினேன், கடைகள்ல தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க நிறையா, இந்த விருத்தாசலத்துல அங்க எங்கன்ட்டு நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படியே கேட்டு எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் வருது, இல்ல யூடியூப்ல வருது, அதை வச்சு போன் பண்ணி கேட்டு அதை வாங்குறது.
1: இப்போ ரசாயன விவசாயத்துல இருந்து இயற்கை முறை விவசாயம் பண்றதுக்கு நிலம் எல்லாமே மாறுபடணும் இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
1: நிலத்தை மாறுபடுத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முறைகளை நீங்க மேற்கொண்டீங்க?
2: அப்ப 2015 நான் மாறக்குள்ள எங்கள்ட்ட நிறைய மாடு இருந்தது, ஒரு 4-5 மாடு இருந்தது. எருவு நிறைய சேமிப்புல இருந்தது, ஃபுல்லா எருவு அடிச்சு உழவு பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறமேக்கு தக்கப்பண்டு இதெல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேம்படுத்தினது வயலை.
1: இப்போ பசந்தால் தீவனத்தை மடிச்சு உழுது நீங்க உங்க மண்ணை மரட்டுத்தன்மையிலேருந்து மாத்தினீங்கன்னு சொன்னீங்க.
2: தொழு உரம் அடிச்சு தான் ஃபுல்லாக அடிச்சிடுறது, அடிச்சு தான் அப்புறமேக்கு உழவு பண்ணி அதில் தான் மாறினது.
1: இப்பயும் மாடுகள் இருக்குங்களா?
2: இப்போ வந்து ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்கு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாது, பார்க்க முடியலங்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இப்போ ஒரு இதுதான் இருக்கு. இருந்தாலும் அதை விடாமல் பண்ணிட்டு இருக்கேன் அதை.
1: சரிங்க, இந்த குருவையில் 7 81 விதைச்சிருக்கீங்களா இல்லைங்களா? எத்தனை நாள் பயிரா இருக்குங்க?
2: இப்ப கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: தண்ணி வரதுக்கு முன்னாடியே
2: விதைச்சிட்டீங்களா? ஆமா, முன்னாடியே அடிச்சிட்டேன். கதிர் வந்துகிட்டு இருக்கு. இப்ப
1: நீர்ப்பாசனம்
2: பம்ப் செட் இருக்கு, கமர்ஷியல் தான் அது. என்னன்னு இருக்கு, பக்கத்திலேயே குளம் இருக்கு, ஒரு குட்டை ஒன்னு விட்டு வச்சிருக்கேன், அதுல மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தண்ணி இன்ஜின் வச்சு இறச்சிருவேன்.
1: இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு நிலத்தை பத்தி பேசிட்டு வரோம் இல்லைங்களா, அடுத்ததா நீங்க நிலத்தை எப்படி தயார் பண்றீங்க?
2: கொடை உழவு பண்ணி நல்லா காய போட்டுருவேன். காய போட்டுட்டு நம்மளுக்கு எரு அடிச்சு திரும்ப தண்ணி விட்டு இது பண்ணி தான் செய்யறது.
1: கோடை உழவு பொதுவா களைகளை கட்டுப்படுத்துறதும் அப்படின்பாங்க. இப்ப இயற்கை விவசாயத்துல உங்களுக்கு களை மேலாண்மை நீங்க எப்படி பண்ணிட்டு வரீங்க?
2: களை ஆளை விட்டு தான் எடுக்கிறோம், வேற வழி இல்லை நமக்கு. வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதில் நாலு செலவு தான் கொஞ்சம் கூட போவோம், இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்லை, அதான் செஞ்சுதான் ஆகணும்.
1: இப்ப களை மேலாண்மையிலேயே நிறைய இயற்கை முறையில பண்ணிட்டு வர விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, வாத்துகளை வயல விட்டோம்னா அந்த வாத்துங்களே வந்துட்டு களையை மிதிச்சு அதுவே உரமா போகும் அப்படின்னு. பரிசு களைகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: வரப்புலதான் போடுவோம், உரத்துல உள்ளதை வரப்புல போடுவோம், பாக்கி உள்ளதை போட்டு மிதிச்சிட சொல்லுவோம். அதுலயே போய் மிதிச்சிட்டோம்னா அது துளிர் விடாது, அது எருவாயிடும். அது
1: நேரடி விதைப்பு முறைங்களா இல்ல நாற்றாங்கல் முறை?
2: இப்ப வந்து நேரடி விதைப்பு தான், நாற்றாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாத்து விட்டு தான் நடுவேன், இந்த நேரடி விதைப்பு

0: பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால தான் 51 வந்து நேரடி விதைப்பாக தான் பண்ணியிருக்கேன் நான்.
1: எத்தனை கிலோ விதை தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு?
0: எனக்கு ஒரு சிப்பம் 30 கிலோ.
1: அதே மாதிரி பல மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் எனக்கு 5 கிலோ இருந்தாலே போகும் அப்படின்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க?
0: இல்லை அவங்க ஒத்த நாற்று நடுவாங்க, நானும் முன்னாடி நடுவுங்கிறப்ப 2 நாற்று 3 நாற்று தான் நட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த விரைப்பு அதனால் கொஞ்சம் இது பண்ணும். ரெண்டாவது வந்து அதிகமாக இதாகாது, நம்ம மண் வந்து சீக்கிரமாக தண்ணி மேலே எல்லாம் பண்ணுறது கஷ்டம், அதனால் ட்ரை ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக நாற்று வச்சது நடுற மாரி வருது. ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிறத நடவாளுங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆள் பிரச்சனை தான் நிறையா. ஏன்னா ஆள் வர்றதில்லை, மற்ற இதில் நடுவுன்னா அங்கே ஓடிடுவாங்க இங்கே ஓடிடுவாங்க, வர ஆளை ரொம்ப கடிந்து பேசிட முடியாது நம்ம. அதனால் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம போகிறது மாரி இருக்குது, நம்ம இஷ்டத்துக்குலாம் அவங்க வர்றது மாரி இல்லை. ரெண்டாவது நடுவுங்களும் நம்ம அழுத்தி நடக்கூடாது, மேலால தான் நடுவணுங்கிறது தான் ப்ரொசீஜர். அதை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, வச்சு கையை சர் சர் சர் சர் அவங்க ஸ்பீடு, அவங்களுக்கு 100 குழிக்கு இவ்வளவுன்னு தானே அவங்களுக்கு ரேட், அதனால சீக்கிரமாக முடிச்சிட்டு கரையணும்னு தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் வச்சு அழுத்தி விட்டுட்டு தான் போவாங்க அந்த நாத்தெல்லாம். அதனால தான் அதுமாரி வேதை கொஞ்சம் கூடுதலாக வாங்கி தான் பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான மண் பங்குங்க?
0: நம்ம களிமண் பாங்கு தான் அது, இருமண்லாம் கிடையாது எங்கள் பக்கம். எங்கள் பக்கத்துலேயே வேறு இடத்துலலாம் இருமண் இருக்குது, எங்கள் பங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கழிப்பு உள்ளது தான்.
1: ரசாயன முறையிலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ ஒரே நெல் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது மாற்றுப்பயிர் ஏதாவது சாகுபடி பண்ணுவோம்?
0: உளுந்து பயிர் அடிப்பேன், இந்த குருவை சம்பா முடிச்சுட்டு உளுந்து பயிர் அடிப்பேன், அதுவும் அது மாதிரி தான், வேறு எதுவும் சேர்க்கறது இல்லை.
1: விதைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது கிடையாது, வெளியில் தான் வாங்குறீங்க?
0: ஆமாம், வெளில தான் வாங்குறேன், அதிகமாக எடுத்து வைக்கிறது இல்லை, ஏன்னா ரகம் மாறும்ல.
1: இந்த 11 ஆண்டுகளுங்களா உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த அனுபவம், ஏதேனும் பயிற்சிக்கு போயிருக்கீங்களா?
0: பயிற்சி இது சம்பந்தமா ஒன்றும் பயிற்சிக்கு போடல, கேள்வி ஞானம் தான். ஆனால் யூடியூப்ல பாக்குறது, வாட்ஸ்அப்ல பாக்குறது, இது மாதிரி கேள்வி ஞானம் தான்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: நான் வந்து SSLC முடிச்சுட்டு ஐடி முடிச்சேன், ஐடி முடிச்சுட்டு அது சம்பந்தமா அப்ரண்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு மளிகை கடை
1: வச்சிருக்கேன். உரங்கள் மேலாண்மை எப்படிங்க பண்றீங்க?
0: உரம் நமக்கு வந்து நாத்துல வந்து கடலை புண்ணாக்கும் தோடு உரமும் கலந்து கொடுப்பேன்.
1: கடலை புண்ணாக்கும்
0: கடலை புண்ணாக்க பவுடர் ஆக்கிட்டு வந்துடுவேன், வாங்கி தூளாக்கிட்டு வந்துடுவேன், அதை தொழு உரத்தில் ரெடி பண்ணி தொழு உரத்தில் கலந்து ஒரு நாள் வச்சுருவேன், தண்ணி தெளித்து ஒரு நாள் மூடி வச்சுருவேன். அது அடுத்த நாள் பார்த்தா அந்த பொட்டாசியம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்,
1: ஸ்மெல்
0: இருக்கும், அந்த இதுவும் சாம்பல் கலரில் ஒரு மாதிரியாக இருக்கும், நெடி ஏறும், அதை தான் தூவி விடுவோம் நாற்றுக்கும் பிறகு பயிருக்குமே.
1: எத்தனை நாள் நாட்டங்கள் பயிராக இருக்கிறப்ப?
0: அதிகபட்சம் 25 நாள், அதுக்குள்ளேயே நட்டுருவோம் நான் அந்த மாதிரி டைமில், 15-16 கொடுப்பேன் நாத்தாங்களுக்கு.
1: நாற்றாங்கல் முறையை நீங்கள் மேற்கொள்கிறப்போ இப்போ நாத்தாங்களுக்கு எந்த உரமும் தரமாட்டீங்களா?
0: அதுக்கு முன்னாடி தொழு உரம் தான் அடித்து தான் ரெடி பண்ணுறோம்ல, மட்டப்படுத்திடுறோம், அதுக்கப்புறம் அதில் அடி உரங்கிறது கிடையாது, அதுதான் அந்த தொழு உரம் முன்னாடி அடித்தது தான் அடி உரம். அது
1: அது மட்டுமே போதுமான,
0: அதுவுமே போதுமானதாக இருக்குது, ஒன்றும் எக்ஸ்ட்ராவுன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நாற்று விட்டு ஒரு 15 நாள் அதான் அங்கே நாற்று ஓரளவு கொஞ்சம் தான் இருக்கும், அந்த டைமில் நம்ம புண்ணாக்கு இதை கொடுத்துருவோம், கடலை புண்ணாக்கு கரைசல் கிடையாது, தூவி விட்டுறது. இதுக்கிடையிலே 12 நாள் நெருக்கத்தில் மீன அமிலம் கொடுத்துருவேன், ஸ்ப்ரே பண்ணிடுவேன்.
1: அதாவது 35வது நாள்ல மீன் அமிலம் கொடுப்பீங்களா?
0: ஆமாம், நாத்தாங்கல்லே ஒரு வாட்டி கொடுத்துருவேன், 10-12 நாளில்.
1: பூச்சி வராதுங்களா?
0: பூச்சி வராது, பூச்சியே கிடையாது. 2017 இது வரைக்கும் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் இந்த மிளகாய் இஞ்சி பூண்டு அடிச்சிருக்கேன், ஒரே ஒரு ட்ரிப்பு தான் அடிச்சிருக்கேன், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இது வரைக்கும் அடைச்சதே கிடையாது, பூச்சியே வர்றதில்லை. பக்கத்துலலாம் அடிப்பாங்க கொள்ளுவாங்க, நமக்கு அதெல்லாம் பூச்சி வர்றதில்லை. ரெண்டாவது எலி வெட்டும் நமக்கு அதிகம் இருக்கிறது இல்லை.
1: எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்றீங்களா உங்க பகுதியில், பக்கத்து பக்கத்துல இருக்கிற வயல எல்லாம் ரசாயன முறையில விவசாயம் பண்றாங்களா?
0: பக்கத்துலாம் ரசாயனம் தான், அவங்களுக்குலாம் அது கட்டுப்படி ஆகலன்ட்டு இது பண்றாங்க, நமக்கும் கட்டுப்படி ஆகல, இதனால நம்ம அதுல வந்துட்டவங்கள வேற வழி இல்லைன்ட்டு செஞ்சு.
1: பக்கத்து பக்கத்து வயல்ல ரசாயன முறையில விவசாயம் பண்றப்போ பூச்சிகள் உங்க வயலுக்கு வரலீங்க?
0: வரல, வரது வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் இருக்கு, வரப்பெல்லாம் கொஞ்சம் அகலமாகவும் உயரமாகவும் வச்சிருக்கேன், அதுக்கு மேல மீன் அமிலம் அடிச்சிருவேன், 2-3 வாட்டி அந்த இது போக முடியறதுக்குள்ள மீன் அமிலம் அடிச்சிருவேன், அதனால அது வரது வாய்ப்பு இல்லை.
1: இப்ப 35வது நாள் ஒரு டோஸ் வந்து மீன் அமிலம் அடிப்பீங்கன்றீங்க,
0: நாத்தாங்கல்ல ஒரு ட்ரிப் கொடுப்பேன், அதுக்கு அப்புறம்களுக்கு நட்டு ஒரு 10-12 நாள்ல, அது அப்புறம் தொண்டை கதிராக இருக்க உள்ள ஒரு ட்ரிப்பு, இந்த இதெல்லாம் காயெல்லாம் நல்லா வரணுங்கிறதுனால அப்போ ஒரு ட்ரிப் கொடுப்போம், மொத்தம் 3 ட்ரிப்பு, அதுக்கப்புறமும் அதுக்கு தேவைப்படாது.
1: அப்போதான் நிறைய பூச்சிகள் வந்துட்டு இனப்பெருக்கிறதுக்காக வரும் இல்லைங்களா? அந்த சமயம் உங்களுக்கு பூச்சி வரலன்னு சொல்றது தான் யோசிக்க வேண்டிய விஷயம்.
0: இல்லை வரலையே, வர்றது இல்லையே, நம்ம ஒன்றும் கொடுக்கறதே இல்லையே, அதான் அந்த பூக்குற டைம்ல கொடுக்கறதோட சரி.
1: ஓ, நீங்க ரசாயன முறையில விவசாயம் பண்றப்போ அப்போ பூச்சிகள் வந்துருந்தா?
0: அப்போ வரும், சோளம்

0: ஆகும், இதெல்லாம் இருக்கும். அது இந்த பக்கத்தில் என்னென்ன அடிக்கிறாங்களோ அது பண்ணி அதை அடிக்கிறது தான். அது வேறு வழி இல்லைல்ல. இப்போ அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, அந்த பச்சை விடவே விடாது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
1: ஆனால் இப்போ இந்த சம்பாவில் நீங்கள் மைசூர் மல்லியும் ரத்த சாலையும் நட்டிருக்கீங்கன்னுங்க.
0: போன குருவர மைசூர் மல்லி, சம்பா ரத்த சாலி.
1: அப்போ ஒரு பூச்சி கூட வந்தது
0: தான், பூச்சிக்கே வேலை கிடையாது. இப்போ இந்த 10-11 வருஷம் 2017-26 வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் ஸ்டார்டிங்கில் இது பண்ணியிருக்கேன், மிளகாய் இதெல்லாம் கரைசல் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது அது இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை.
1: இந்த 3G கரைசலை தாண்டி வேற எந்த பூச்சி வெரைட்டியும் நீங்கள் பயன்படுத்துறீங்க?
0: பூச்சி வெரைட்டிங்கிறதுலாம் தனியாக ஒன்றும் கொடுக்கல, பஞ்சகாவியா மீனோ மீனோ ரெண்டை தவிர வேற ஒண்ணுமே உபயோகப்படுத்தல என் வயலுக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம் வழங்கிக் கொண்டிருக்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
2: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
3: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: பூங்கொடி கவனிச்சியா, மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவங்க அவங்களோட இயற்கை விவசாய அனுபவத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க பாரு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க கடந்த 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதுவும் சிறப்பா.
5: சுபாக்கா, இவங்களுக்கு ரசாயன முறை விவசாயத்திலுமே அனுபவம் இருக்கு, அதுவும் 4 வருஷமா செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால 15 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வராங்க, அதுவும் 1.5 ஏக்கர்ல.
4: சம்பாவில பாரம்பரிய நெல் ரகமான ரத்தசாலியும் மைசூர் மல்லியும் பயிரிட்ட இவங்க குறுவையில 7T51 இயற்கை முறையில சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்களாம்.
5: குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல இவங்க வயலுக்கு பூச்சி நோய் வந்ததே இல்லையா.
4: உங்கடி ஒரு தடவை வந்துச்சான், அதை தடுக்கிறதுக்கு 3G கரைசல பயன்படுத்தினாங்களாம்.
5: ஆமா ஆமா சுபாக்கா, இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படுற இடுபொருட்கள்லாம் கூட இவங்களே தயாரிக்கிறாங்களாம்.
4: ஆமா பூங்குடி, இத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த பகுதியில விரிவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், வா கேக்கலாம்.
5: நீங்களே தயாரிப்பீங்களா இல்ல வெளியில
6: வாங்குவீங்களா? நான் தான் தயாரிப்பேன், வெளியில வாங்குறது கிடையாது, எதுவுமே வாங்குறது இல்ல.
7: பஞ்சகாவியம் நீங்களே தயாரிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கையில இல்ல, மாடு இல்லங்கிறதுனால கையில இல்ல, கண்ணூட்டி தான் இருக்கு. சில பேர் சில மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க ஐந்து இடுப்பொருட்களையுமே வச்சு பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க பத்து பொருட்கள் வச்சு தயாரிக்கணும் அப்படின்னு. நீங்க எப்படி தயாரிக்கிறீங்க?
6: நமக்கு 5 தான், அதை டீட்டெயிலா சொல்லுங்க. தயிர் வெண்ணெய் நெய்யை வாங்கி சாணத்துல பிசைஞ்சு வச்சிடுறது. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் சுற்றி சுற்றி கொண்டு வரணும். அது 20-22 நாளில் ரெடி ஆகிட முடியும்.
5: ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கணக்கில் நம்ம கொடுக்கணுங்க பஞ்சகாவியா?
6: பஞ்சகாவியா டேங்குக்கு வந்து ஒரு 150-200 மில்லி நெருக்கம் கொடுப்பேன். தொண்டை ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இப்போ நான் கொடுக்குறது அது மாதிரி தான். அதே போல் மீனோ மீளமும் 100-150 மில்லி ஒரு டேங்கு.
5: நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க மீனோ மீளம்?
6: மீனோ மீளம் நான் தான் தயாரிப்பேன்.
5: இப்போ மீனோ மீளம் வந்துட்டு குளத்து மீனும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க, கடல் மீனும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. மீனு சும்மா இருந்தால் போதும்?
6: ஆமாம், மீனு இருந்தால் போதும். மீனுடைய கழிவே போடலாம் அப்படின்வாங்க. நான் லாஸ்ட் டைம் மீனோட அதுக்கு முன்னெல்லாம் மீன் தான் போட்டுட்டு இருந்தேன். போன ட்ரிப்பு நான் தயாரித்த மீனோட கழிவு அவங்க பக்கத்தில் எங்கள் சங்கரம்தல்ல அந்த மீன் அந்த உங்கள்கிட்ட சொல்லி மீன் கழிவு ஒரு 10-15 கிலோ இருக்கும், வாங்கிட்டு வந்து தான் போட்டேன். நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
5: மீன் மேலும் நாட்டு சக்கரை?
6: ஆமாம், நாட்டு சக்கரை ரெண்டு தான், வேற ஒன்றும் அதில் சேர்க்கறது கிடையாது.
5: கண்ணாடி குடுவை?
6: ஆமாம், கண்ணாடி குடுவை பிளாஸ்டிக் டப்பா வாளி கிளி நல்லா ஏர்டைட்.

0: இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்கன்றீங்க, கேட்கவே சுவாரஸ்யமாவும் இருக்கு. பூச்சியே இது வரைக்கும் வந்ததில்ல, ஒரு ஒரு முறை தான் வந்திருக்குன்றீங்க. நோய் கண்டிப்பா வராம இருக்காது உங்க வயல்ல, நோய் மேலாண்மை
1: எதுவுமே கிடையாது. ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஒரு ட்ரிப் தான் மருந்து அந்த இயற்கை சார்ந்த இந்த இது பண்ணியிருக்கேன். மைக்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய இதை அடிக்கலாம் அதை அடிக்கலான்ட்டு, இந்த வேப்பனை கரைசல் போக்குவரத்து அதெல்லாம் கூட நான் அடித்தது இல்லை, அவசியம் இல்லை. ஏதாவது வந்தால் தானே, ஏதாவது தென்பட்டால் தானே, அது சின்னதாக இருக்கக்குள்ள நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். அது வந்து நம்ம பொருளாதார சேதத்தை தாண்டி போனால் தானே நம்ம செய்யணும்.
0: இப்போது 851 வதைக்கிறதுக்கு என்ன காரணம்ங்க?
1: வியாபாரம், மார்க்கெட்டிங் தான். ஏன்னா அவ்வளவு நெல்லை வச்சு என்னால் இது பண்ண முடியல, மீ ஈல்டு கம்மி தான். இயற்கை விவசாயத்தில் வந்து எனக்கு ஈல்டு கம்மி தான். மொத்தம் ஒரு 1.5 ஒரு 28 முட்டை 30 முட்டை இந்தமாதிரி ரேஞ்சில் தான் வரும். அந்த சமயத்தில் 20-22 முட்டை கூட தான் வரும். அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை. லோக்கலில் தான் நம்ம ஏற்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து ரசாயன உரம் இந்த நெல் ஈக்குவலுக்கு தான் இதை எடுக்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக எதுவும் ரேட்டு கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுப்போம், பாக்கியை தான் கொடுப்போம். அதனால தான் சரி ரைட்டு, ஏன் அவ்வளோ தூரம் இது பண்ணணும், இது 51 பார்ப்போமே அப்படின்னு. ரெண்டாவது அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் தான் இருக்காங்க எடுக்கிறவங்க, இயற்கை இந்த இதை எடுத்து அவங்க இது பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போனோம்னா ஒரு நாள் போட்டோம், நாலு போட்டும்பாங்க, காயை வச்சு தூத்தி ரெடி பண்ணி வையும்பாங்க, சாக்கு கிடைக்கலங்கிறாங்க. நிறையா அதில் பிரச்சனை, இப்போ கொடுத்தாலும் 2 மாதம் ஆகும் பணம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யோசித்து தான் இப்போ 51 வச்சா ஒன்று டிபிசியில் போகலாம், இல்லை வியாபாரிகிட்ட ஏற்றி விட்டுடலாம். அதுக்கு மார்க்கெட்டிங் நிறையா இருக்குல்ல, அதனால தான் இந்த இதை கையில் எடுத்தேன். பார்ப்போம் எப்படி இருக்கு என்னான் அப்படின்னு.
0: இதுதான் முதல் நிறையா நீங்கள்
1: செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு.
0: ஆனால் உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு 22 மூட்டை வருதுங்களா?
1: 1.5 ஏக்கருக்கும் அதிகபட்சம் 30-32 வரைக்கும் அறுத்துருக்கேன்.
0: குறைஞ்சபட்ச விலையா உங்ககிட்ட இருந்து எவ்வளோக்கு எடுத்துப்பாங்க?
1: என்ன இப்போ 1600, இந்த ரத்த சாலி 2000 எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது அவங்க எடுக்கிற இதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இல்லை ஒரு வாரம் போட்டோன்றாங்க, 10 நாள் போட்டுங்கிறாங்க, இல்லை ரெடி பண்ணி வைங்கிறாங்க. அதுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள், நேரடியாக டிபிசியில் இறக்கி விட்டாலும் அப்படியே வியாபாரியே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போடுறாங்க. அந்த ஒரு இது தான் நம்ம அந்த ஒரு நெருக்கடி தான் நம்ம இதுக்கு தள்ளி விட்டது. பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு.
0: சரிங்க, நீர்ப்பாசனத்துக்கும் பிரச்சனை இல்லை, நோய் பூச்சி எதுவுமே வந்ததில்லைன்றீங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வர இந்த விவசாயத்துக்கு வேற ஏதாவது மாற்று பயிரா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா?
1: இல்லை, இன்னும் எள்ளு அடிக்கணும்னு ஆசை. எள்ளு அடித்தா நமக்கு மயில் பிரச்சனை நிறையா,
0: அங்கே
1: அதை சமாளிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எள்ளு அடிக்கலை. எள்ளு அடித்து அதை என்ன ஆடணுங்கிறது ரொம்ப ஆசை, முடியலது. இதுவே வந்து ஓரக்கால்லாம் பயிருக்கு பக்கத்துல வயலுக்கெல்லாம் அவ்வளவா போவாது, மயிலெல்லாம் நம்ம வயலுக்கு நிறைய வரும். ஓரக்கால்ல உள்ளதெல்லாமே உருவி தின்னுடும், எல்லாம் போவதா மீதி.
0: ரெண்டாவது
1: டேஸ்டா இருக்குல்ல, இது
0: இயற்கை முறையில வேலை.
1: ஆமா, அதனாலதான் அது டேஸ்டா இருக்கு.
0: சரி, வேற ஏதாவது வரப்பை சுத்தி மரங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்க?
1: வரப்பை சுத்தி தென்னை தான் நட்டிருக்கேன்.
0: இப்ப என்ன ரகம் உங்க?
1: நெட்ட ரகம்.
0: எத்தனை மரம் நட்டிருக்கீங்க?
1: ஒரு 35 நெருக்கம் இருக்கும்.
0: எந்த ஆண்டுகள் முன்பு நீங்க தென்னை மரத்தை நட்டீங்க?
1: இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது, வரப்பை கொஞ்சம் அகலப்படுத்தி 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி சின்ன வரப்பா தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு வரப்பை அகலப்படுத்தி உயரப்படுத்தினா கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது, அதனால அது மாரி செஞ்சிருக்காங்க.
0: சரி, இப்போ 1.5 ஏக்கர்ல 50 குழியில குளம் வச்சிருக்கீங்கன்றீங்க, அந்த குளத்துல மீன்கள்லாம் இருக்கு?
1: இருக்கு, மீன் விட்டுருக்கேன். ஒரு ஒரு இயற்கும் மீன் விட்டு பிடிப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக பிடிச்சேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு.
0: எந்த வகையான மீன்கள் வளர்த்துட்டு வரீங்க?
1: நான் இப்போ வந்து ரோகு, கட்லா, இது 2 தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி 5 வகையை விட்டுருந்தேன். இப்போ ரோகு, கட்லா, ரெண்டாவது வந்து இதுவும் சேர்த்து விட்டுருக்கேன், வவ்வாலும்.
0: இப்போ ரோகு, மிருகால், வவ்வால் விட்டுருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் தீவனம் என்ன கொடுப்பீங்க?
1: தீவனம் வந்து மாட்டு சாணம், வீட்டில் மீறுறது, கழிவு எதுவாக இருந்தாலும் குளத்தில் கொஞ்சம் விட்டுருவோம். கொய்யா மரம்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது, 5-6 கொய்யா மரம் இருக்குது. அதனுடைய பழங்கள்லாம் வீணாக தான் போவோம், எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருவோம். இதுக்கு இடையில தீவனம் வாங்கி கொஞ்சம் போடுவோம்.
0: ஒரு வேளை தான் கொடுப்பீங்களா? இல்லை,
1: ஒரு வேளை தான்.
0: சரிங்க, இப்போ நீங்க வளர்த்துட்டு வர இந்த மீன்களை வியாபாரிங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்கல்ல? நீங்களே வித்துடுவீங்க?
1: நாங்களே கொண்டு வித்துருவோம். பையன் இருக்கான் பக்கத்துல, அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான், டாடா சி
0: வச்சிருக்கான்.
1: அதுல புடிச்சு வச்சு கொண்டு போய் வித்துருவோம். இங்க சங்கரந்தல மார்க்கெட் கொண்டு வருவோம், இல்ல உள்ளூர்லயே பக்கத்துல இந்த கொங்கராயன் மண்டலத்தில் வச்சு வித்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சோம்னா ஓடிடுது. ஒரு அளவா தானே இருக்கும், தேவையான அளவு தான் பிடிப்போம்.
0: எத்தனை கிலோ வந்த பிறகு மீன்களை பிடிப்பீங்க?
1: ஒரு 3/4 கிலோ 1 கிலோ அந்த நெருக்கத்துக்கு வந்த பிறகு தான் பிடிப்போம்.
0: வேற எந்த மாற்று தீவனமா அந்த அசோலா கொடுக்கறது?
1: அசோலாலாம் ஒன்றும் பண்ணல,
0: அது சும்மா போட்டாலே கொஞ்சம் அது வளர்ந்துட்டு வர்றது
1: வர்றதுதான். அதுக்கு மெனக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. அது ரெண்டாவது இப்போ அந்த ஒரு

0: ஏழு எட்டு மாசமா மளிகை கடை வச்சதுனால டைம் பத்தல, மளிகையிலே நேரம் சரியாயிடுது. ஆனால் உடல் ரீதியாகவும் ஒரு 2 வருஷம் நமக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு, அதனால ரொம்பவும் எனக்கு எது செய்ய முடியாது, உழைப்பை ரொம்ப அதிகப்படுத்த முடியாது. அதில் இப்பயுமே இந்த 51மே ஃபுல்லாக ஆளை நம்பி தான் நான் பண்ணியிருக்கேன்.
1: சரிங்க, மீன்களுக்கு அடுத்து வேற ஏதாவது வேற உங்க வீட்டு பகுதியிலயோ இல்ல உங்க வயல்கள் நட்டிருக்கீங்களா?
0: வயல இப்ப வாழை வச்சிருக்கேன்.
1: தென்னையும் வாழையும் தான் போட்டிருக்கீங்க?
0: தென்னையும் வாழையும், தென்னை அந்த வரப்புல இருக்கு, வாழை அந்த திடல்ல இருக்கு, இடையில ஒன்று ரெண்டு கத்திரிக்கன்னு வெண்டி

0: வாழைப்பு
1: எவ்வளோ போட்டிருப்பீங்க?
0: ஒரு 50 கன்று கிட்டத்தட்ட இருக்கும்.
1: நீங்க மாற்றுப்பயிராக எள்ளு போடணும்னு சொன்னீங்க, நீங்க முழுதாவே அடுத்த சாகுபடி கூட வாழையே சாகுபடி பண்ணலாமே.
0: வயலில் செஞ்சால் அப்புறம் திரும்ப இதுக்கு கொண்டு வரது கஷ்டம் இல்லை. வயலில் திடலில் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். வயலில் தானே நம்ம எள்ளு போடணும்னு ஆசைப்பட்டது, அது வந்து தான் மயில் பிரச்சனை. அது
1: அதுக்காக
0: நெடி ஒற்று போட்டிருக்கேன். அது போட்டு வந்து அது பச்சைக்கிளி சாப்பிட்டு விட்டாரு. பச்சைக்கிளி அழகாக அந்த இதில் வந்து உட்காரம், அப்படியே கட் பண்ணி ஒன்று குத்து குத்தாக தூக்கிட்டு போவோம் அந்த எள்ளு பூவை. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம மயில் தான் அநியாயம் பண்ணுது, என்ன பண்ணுறது?
1: உங்கள் நிறைவாக நீங்கள் பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்தை பற்றி இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டு வரீங்க. நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் ஆரம்பிக்கிறப்போ என்னென்ன சவால்கள் நீங்க சந்திச்சீங்க?
0: சவால்னு பார்த்தாக்கா
1: ஆட்கள் பற்றாக்குறை.
0: ஆட்கள் பற்றாக்குறை தான் மெயின், ஆட்கள் தான் பற்றாக்குறை. இப்போ நான் ஆரம்பித்தப்ப கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க வேலை செய்கிற ஆள். அதுவும் வந்து எல்லாம் ஒரே டைமில் விவசாயம் பண்ணுறதுனால எல்லாம் பிரிஞ்சு போடுவாங்க, ஆள் கிடைக்காது. நம்ம நினச்ச நேரத்துக்கு எதுவுமே நட முடியாது, கடை எடுக்க முடியாது. ஆமாம், அந்த ஒரு சிக்கல் தான். மற்றபடி இப்போ இயற்கைன்னு வந்ததில் வந்து வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரல. அதான் பூச்சியே கிடையாது நமக்கு, அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லாது.
1: சரி, நீங்கள் இப்போ பண்ணிட்டு வர இந்த இயற்கை விவசாயத்தில் உங்களுடைய எதிர்காலம் திட்டம்னா என்ன சொல்வீங்க ஐயா?
0: இன்னும் நிறையா நிலம் வாங்கணும், ஃபுல்லும் இயற்கையாகவே பண்ணணும். அந்த அரிசி எல்லாமே நம்ம சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிறது தான் ஆசை. அந்த வகையில் நமக்கும் ஏதோ ஒரு நல்ல லாபம் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம்.
1: நீங்கள் விளைவிக்கிற பொருளை நீங்களே மதிப்பு கூட்டி நீங்களே விற்பனை செய்ய ஆரம்பிக்கலாம்.
0: செய்யலாம்.
1: நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்களே உங்கள் கடை.
0: ரீசெண்டாக தான் கடை வச்சுருக்கேன், செய்யலாம். அந்த அளவுக்கு வாங்குறதுக்கான கிராமம் அது, அந்த அளவுக்கு போகாது. இதுவே நான் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுத்துருவேன், நண்பர்கள்ட்ட கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வெளியில் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் மூவ் ஆகலை.
1: சரிங்கய்யா, இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய உரையாடலை உணர்த்தியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் ஐயா அவங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுவாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: ஆ, கொடுங்க, தாராளமாக கொடுங்க.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் ஐயா அலைபேசி எண் 9943652473. மீண்டும் ஒரு முறை, 9943652473. மிக்க நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி
1: அக்கா. மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயம் அனுபவங்களை கேக்குறப்போ எனக்கே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆவலா இருக்குக்கா.
2: நல்ல முடிவு பொங்கடி. இவங்க நெல் வயல சுத்தி தென்னையும் வாழையும் வச்சிருக்காங்களாம். அது அவங்களுக்கு பல விதத்துல பயனளிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அக்கா, இவங்க வச்சிருக்கிற அந்த 1.5 ஏக்கர்ல 50 குழி பண்ண குட்டை வெட்டி வச்சிருக்காங்களாம். அதுலயும் மீன் வளர்த்துட்டு வராங்களாம்.
2: கவனிச்சோம் பொங்கடி, அதுல கூட ரோகு, மிருகால், கட்லா இந்த மாதிரி நாட்டு மீனை வளர்க்கறாங்கன்னு சொன்னதையும் கேட்டேன். அதுக்கு தீவனமா அவங்க தோப்புலயே விளையிற கொய்யா பழத்தை போடுவாங்கன்னு சொன்னாங்களே, அதையும் கேட்டேன்.
1: சுபாக்கா, சிறப்பா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர இவங்க எதிர்கால திட்டமா எள்ளு சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
2: பரப்பளவை அதிகப்படுத்தி இயற்கை விவசாயம் செஞ்சு நஞ்சில்லா உணவை மக்கள்கிட்ட பரப்பணும், அதுதான் அவங்களோட நோக்கமாவே இருக்குதான்.
1: சுபாக்கா, நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிங்க எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. நம்மளும் நம்ம நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடணும்க்கா.
2: உங்கடி நீ சொல்ற, நான் செயல்படுத்திட்டேன். எங்க வயல்ல உள்ள 100 குழிய இயற்கை விவசாயத்துக்கு மாத்திட்டு இருக்கோம்.
1: இது எப்பல இருந்து உங்க கூட தானே நான் இருக்கேன்.
2: நான் உன்கிட்ட சொல்லல, உனக்கு தெரியாதா?
1: அக்கா, சுபாக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
2: வா பொங்குடி.
1: அக்கா, இந்த பைய பிடிங்கல.
2: என்ன இருக்கு?
1: திறந்து பாருங்க, காய்கறி தான்.
2: இதெல்லாம் உங்க வீட்டு கொள்ளையில காய்ச்சதா பொங்குடி?
1: ஆமாக்கா, எல்லாமே நம்ம வீட்டு கொள்ளையில தான் காய்ச்சது.
2: அது சரி, கையில என்ன ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு.
1: அது ஒண்ணு இல்ல சுபாக்கா, எங்க வீட்டு காய்கறி தோட்டத்துல ஒரே பூச்சி, அதனால மருந்து தெளிச்சனா அந்த மருந்து ஒத்துக்கல போல இருக்கு.
2: பாத்தியா பூங்குடி, உனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ற.
1: என்னக்கா தப்பு பண்றேன்?
2: ஏன் பூங்குடி, நீ அடிச்ச மருந்தோட வீரியம் உன் கையிலேயே இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நீ அதை காய்கறி பயிருக்கு போட்டிருக்க, அதை கிரகிச்சு வளர்ந்து அது மூலமா கிடைக்கிற காய்கறியில கூட அந்த வீரியம் இருக்கும் இல்லையா?
1: சுபாக்கா, நீங்க சொல்றது என்னவோ யோசிக்கிற மாதிரி தான்க்கா இருக்கு.
2: அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் ரசாயன உரத்தைய பயன்படுத்தினாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த ரசாயன மருந்து எல்லாம் மண் வளத்தை, நீர் வளத்தை, ஏன் நம்ம உடல்

0: நலத்தை எல்லாத்தையும் கெடுக்குது.
1: அது என்னவோ உண்மைதான்க்கா. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க?
0: இயற்கை விவசாயம் பண்ணுவோன்னு சொல்றேன் பொங்கடி.
1: சரி சுபாக்கா, நஞ்சில்லா உணவு ஆரோக்கியமான வாழ்வுன்னு சொல்றீங்க.
0: ஆமா பொங்கடி, இயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை நேசிப்போம், இயற்கையோட வாழ்வோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கிய உழவரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
3: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
0: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் அழைக்கலாம். 43368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதில் சிறு வயதில் விளையாடிய மாலை நேர விளையாட்டுக்கள், இதை பற்றி நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:08 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேரம் வந்திருக்காங்க யார் அவங்க, அவங்களுக்கு விருப்பமான பாட்டு என்ன பாட்டு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: அக்பர் வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வேதம் புரிது படத்துல இருந்து மந்திரம் சொன்னேன்னு வந்து விட இந்த சாங் வேணும்.
0: பாடல் வரும். நீங்க முதல் முறையா பேசுறீங்களா இல்ல முன்னாடி பேசிருக்கீங்களா சார்?
1: இல்லைங்க மேடம், இதான் அறிமுக நேரம்.
0: அறிமுக நேரம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: பூமெக்ஸ்

0: உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபினியா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸின் அட்ராஸுக்கு நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்களை அசையாமல் ரசிக்க வைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:16 14 நொடியாகுது. நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்பப்பாடா கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: என்றும் என் மதிப்பு நிறைந்த சகோதரி அவர்களுக்கு வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மகாகவி பாரதியோட வந்து நிற்பதிலே நடப்பதிலே.
0: பாடல் வரும் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேர்களே, நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரதி பால் வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலையின் 1.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:24 ஆகுது. நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சிறு வயதில் விளையாடிய மாலை நேர விளையாட்டுகள் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம். 30 வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊர் கடற்கரை வழியாக நண்பர்களுடன் சில்வர் பீச் வரை 5 கிலோமீட்டர் ஓடிவிட்டு திரும்பி வர வேண்டும். இதில் முதலில் யார் வருகிறார் என்பதுதான் போட்டி. அதற்கு அடுத்த நாள் அதே இடத்தில் மணலில் சைக்கிள் போட்டி விட்டு திரும்ப வர வேண்டும். இது ஒரு போட்டி. அடுத்த நாள் பேட்மிண்டன் விளையாடுவோம் அப்படின்னு அவங்களோட அந்த நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலிருந்து சில்லிக்கோடு கண்ணாமூச்சி கபடி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, தெருவில் உள்ள லைட் வெளிச்சத்தில் விளையாடுது, ஓடிப்பிடிச்சு, கண்ணாமூச்சி, பச்சை குதிரை, திருடன் போலீஸ், ஏலாங்கல்லு.

ஷிப்பிங் கயிறு, ரிங் பால், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிய இரவு வணக்கம், அக்பர் கந்தசாமி பாளையத்துலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணாமூச்சி ஆட்டம் சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாலை நேர விளையாட்டு, ரவுண்டாக அமர்ந்து படம் பெயரை சொல்லி விளையாடுவோம், முதல் எழுத்து ஓ என்று வரிசையாக ஆரம்பித்து முடிகிற போது அந்த படத்தின் பெயர் சரியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் அவங்க சொல்லியிருக்காங்க, வணக்கம் மட்டும். அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் கண்ணை கட்டி விளையாடி இருக்கிறோம், மாலை நேர விளையாட்டு விளையாடுவது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடிய கண்ணாம்பூச்சி, திருடம், போலீஸ் போன்ற விளையாட்டுகள் அந்த இனிய குழந்தை பருவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை கவினிலா, சுஷாந்திகா, பிரபு, புவனா இவங்கெல்லாம் வந்து பம்பரம், கண்ணாமூச்சி, கோலி குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க, மாலை நேரத்தில் கபடி விளையாட்டு மிகவும் ஆர்வமாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரைக்கால் நளினி வந்து சொல்லியிருக்காங்க, கண்ணை பொத்தி விளையாடுவது, கொலக்கலையா முந்திரிக்கா, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ, இந்த மாதிரி விளையாட்டுலாம் நிறைய அவங்க ஒரு லிஸ்ட்டு பெருசாக சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வந்து நிலா வெளிச்சத்தில் சிறு வயசில் கண்ணாமூச்சி, வெயிலுக்கு நான் வர, நிழலுக்கு நீ வா, அவன் ஷிப்பிங் கயிறு, இந்த மாதிரிலாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் வந்து ரோடு வசதியெல்லாம் இருக்காது, மணல் கொட்டியிருக்கும், அதில் மாலை நேரம் விளையாடு கொண்டிருந்த நினைவுகளை கொண்டு வந்து காரைப்பண்பலுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேட் வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் கபடி, கிட்டிப்புள்ளு, பம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுகுணா சுப்பிரமணியம் நன்னிலத்திலிருந்து கண்ணாமூச்சி, தாயம், இந்த மாதிரிலாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, கிட்டிப்புல், சில்லிக்கோடு, கொலக்கொலையா முந்திரிக்கா, அந்த மாதிரி நிறைய விளையாட்டுக்களை சொல்லியிருக்காங்க. பூநகரி சுமதி பாபு வந்து நிகழ்ச்சிக்கு அவங்களோட அந்த விளையாட்டு அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. டிக் டிக், யாரது திருடன், அந்த விளையாட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்து குருக்கலி, கொலக்கொலையா முந்திரிக்கா, அந்த விளையாட்டை வந்து பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க. வாலிபால்னு சொல்லிட்டு காட்டிய சிவகுமார் சொல்லியிருக்காங்க. நெமேலி நந்தகுமார், கிரிக்கெட் தான் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், இளவரசி பிரபாகரன் கூடூர்லேருந்து கண்ணாமூச்சி, கோலி குண்டு, திருடம், போலீஸ், ஆடுபுலி ஆட்டம் அப்படின்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: பன்மலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குனராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு வருஷமும் செப்டம்பர் 3rd சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதா, அதை விழிப்புணர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெப்பநிலை, அதாவது அன்றாட தட்பவெப்பநிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்தளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அந்தோட ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3rd சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, எங்கள் இணை ஓட்டி அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த வருஷம் வந்து MOES புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸில், அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம எண்ணெய் ஓட்டிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீன் அப் வீக் டேன்றத விட வீக், அதாவது செப்டம்பர் 12th எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அது அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12th வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கே சேம் டேவே பார்த்தீங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து MOES டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான, மக்களை கொண்டடைந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், ஒரு நாள் மாரத்தான், அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம், நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம் DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபி

ஐடி, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிப்புள் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30 மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18ஆம் தேதி வந்து NIOT ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா, ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை, தகவல்களை மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாகவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாடை பார்த்தீங்கன்னா NIOT வந்து ஆல்ரெடி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, அதிலிருந்து 100 பேர் மட்டும் ஃபில்டர் பண்ணி, அந்த 100 பேர் வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியாக இங்கே NIOT சென்னைக்கு வந்து 100 லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவாங்க, 2வது லெவலில். அந்த லெவலில் 2nd லெவல்லையும் பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்களை நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது NIOT ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி, எல்லா MOUs இன்ஸ்டியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா MOUsஓட இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12ல இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜை எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு, ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000+ மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பரை வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்துடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த், இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம கிளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டுருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகாடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ MOUs இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை NIOT மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி, நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க, ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க, அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிப்ரிட்டிஸ் அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜென் சீக்கிரட்ஸ்னு சொன்னாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸை சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில்.

0: ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் ரீல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களெலாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து குப்பைத்தொட்டியில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆர் டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம NIOT வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடிச்ச உடனே வந்து அந்த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட். ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிளட்ஜும் எடுத்துக்கோங்க, கோஸ்டல் கிளீனப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் கிளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீனப் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே NIOT இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:42. இனி தொடர்ந்து கேட்கலாம் காற்றில் வரும் கானம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:49 ஆகுது. நிகழ்ச்சிக்காக வரும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
5: மேடம், நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியில இருந்து ராஜ்குமார்.
4: ராஜ்குமார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: படம் ஹலோ பிரதர் படத்துல இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ள பொங்குகின்ற சுகவேலை,
4: அதுக்காகவே பாடல் வருது. கேளுங்க. நன்றி.
5: நன்றி.

காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நிறைவான நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம். வணக்கம் நேயர். வந்திருந்தாங்க, 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விருப்ப பாடலையும் கூட கேட்டிருந்தாங்க. அந்த நேயருக்காக நம்ம பாடல் கொடுக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆதித்த கரிகாலனும் அவன் சகாக்களும் மற்றவர்களும் வேட்டைக்கு புறப்பட்டுச் செல்ல சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாகத் தோன்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
1: ஆமக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம்தான். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்து விட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்ற அவ்விதம் தடை செய்தானோ என்னமோ என்றாள் மணிமேகலை.
2: ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லைதான். இரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலாயிருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காகச் சொல்லவில்லையடி. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் அவன் தடை செய்து விட்டான் என்றாள்.
0: மணிமேகலையின் கன்னங்களில் குழிகள் காணப்பட்டன. சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்துவிட்டு,
1: புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டுமக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாட்டி விட்டு வரலாம். வருகிறீர்களா என்றாள்.
0: நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரியின் கீழ்ப்புறத்தில் பெரிய கரையும் அதில் 74 மடவாய்களும் உண்டு என்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஏரியின் மேற்புறத்தில் அத்தகைய பெரிய கரை கிடையாது. ஏரி நீரின் ஆழம் சிறிது சிறிதாக குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே சமதரையாக அமைந்திருந்தது. இன்னும் மேற்கே அடர்ந்த காடுகள் மண்டி கிடந்தன. இவ்விதம் ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் ஆங்காங்கு சிறிய தீவுகள் காணப்பட்டன. தீவுகளில் மரங்களும் செடிகொடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. அத்தீவுகளின் ஒன்றின் கரையில் படித்துறையும் நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால் 2 காத தூரம் ஏரியை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதனாலும் சம்புவரையர் வீட்டு பெண்கள் குளிக்குமிடம் என்று தெரிந்திருந்தபடியாலும் அந்நிய மனிதர்கள் அங்கே வருவது கிடையாது. நந்தினியும் மணிமேகலையும் படகிலேறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்தத் தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராழி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டிறங்கி மண்டபத்தில் சமையல் செய்யத் தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். மணிமேகலை இயற்கை மதியூகமுள்ள பெண், குறும்பில் பற்றுள்ளவள். அவள் பழுவேட்டரையர் பேசுவது போலவும் கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்து காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீர் கலீர் என்று சிரித்து கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும், அவள் மனம் அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளியாகி வந்தது.

திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை, ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாடச் சென்று வெகுகாலமாயிற்று என்றும் வில்வித்தையே மறந்து போயிருக்கக்கூடும் என்றும் சொன்னான் அல்லவா? அன்று அவன் வீரநாராயண ஏரிக்கரை காட்டில் வேட்டையாடியதை பார்த்தவர்கள் அவ்விதம் எண்ணவில்லை. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பி அம்புகளுக்கு அன்று எத்தனையோ காட்டு மிருகங்கள் இரையாயின. முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தன. விலங்கு எதுவும் கண்ணில் படாதபோது வானத்தில் பறந்த பறவைகள் மீது அவனுடைய அம்புகள் பாய்ந்தன. பருந்துகளும் ராஜாளிகளும் அலறிக்கொண்டு தரையில் வீழ்ந்தன. கரிகாலனுடைய கொலைவெறி நேரமாக ஆக அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவனுடன் சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை. குதிரைகளும் மனிதர்களும் கூட்டமாக இறைச்சலிட்டுக் கொண்டு சென்றதில் காட்டு மிருகங்கள் தத்தம் இடத்திலிருந்து கிளம்பி சிதறி ஓடின. மற்றவர்கள் வேட்டையில் செய்த உதவி அவ்வளவேதான். கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கவில்லை. கந்தமாறன் ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன் மீது பாய்ந்து வந்த கரடியின் பேரில் அம்பு எய்தான். அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து, கந்தமாறா, நீ கரடியை கொல்ல பார்த்தாயா, என்னை கொல்ல முயன்றாயா என்று கேட்டான். கந்தமாறன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தன. பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை. ஏறக்குறைய சூரியன் உச்சிவானத்தை அடைந்த சமயத்தில் எல்லோரும் களைத்து போனார்கள். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லோருடைய மனத்திலும் தோன்றியது. ஆனால் கரிகாலனோ களைத்து போன குதிரையை மேலும் காட்டு வழிகளில் செலுத்தி கொண்டு போனான். காலை நேரத்திலெல்லாம் கந்தமாறன் கரிகாலனை ஒட்டி போய்க் கொண்டிருந்தான். என்னை கொல்ல பார்த்தாயா என்று கரிகாலன் கேட்ட பிறகு கந்தமாறன் பின்னால் தங்கி பார்த்திபேந்திரனுடன் சேர்ந்து கொண்டான். அவனிடம் இளவரசரின் முரட்டுத்தனமான நடத்தையையும் பேச்சையும் பற்றி குறை கூறத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அதற்கு சமாதானம் கூற முயன்றான். இந்த சமயம் பார்த்து வந்தியத்தேவன் கரிகாலனை அணுகினான். பிறகு அவர்கள் இருவருமே சேர்ந்து முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் வில்லும் அம்பும் எடுத்து வரவில்லை. அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாக பழக்கமும் இல்லை. கையில் வேல் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான். ஆகையால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாகச் சென்று வந்தான். ஏதாவது அபாயம் நேருவதாக இருந்தால் வேலை உபயோகிப்பதற்கு மட்டும் எச்சமயமும் ஆயத்தமாக போய்க் கொண்டிருந்தான். அதற்கு அவசியம் உச்சி நேரம் வரை ஏற்படவில்லை. கந்தமாறன் பார்த்திபேந்திரனிடம், இன்றைக்கு வேட்டையாடியது போதாதா? இன்று ஒரு நாளிலேயே இந்த காட்டில் உள்ள விலங்குகளையெல்லாம் கொன்று தீர்த்து விடுவார் போலிருக்கிறதே. இவருடைய வேட்டை வெறி தணிவதற்கு கொல்லிமலைக்குத்தான் போக வேண்டும். இன்றைக்கு போதும், வீடு திரும்பலாம் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். அதற்கு பார்த்திபேந்திர பல்லவன், தம்பி, இளவரசரின் உள்ளத்தில் ஏதோ கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விடுவதென்றால் லேசான காரியமா? அந்த ஆத்திரத்தை எல்லாம் வேட்டையிலே காட்டுகிறார். அதுவரையில் நல்லதுதான். இல்லாவிடில் உன் மீதும் என் மீதும் காட்டுவார். அவராகச் சளிப்புற்று போதும் என்று சொல்லட்டும், நாம் தலையிட வேண்டாம் என்றான். இந்த சமயத்தில் அந்த வனம் வனாந்தரமெல்லாம் நடுங்கும்படியான உருமல் சத்தம் ஒன்று கேட்டது. கந்தமாறன் முகத்தில் பீதியின் அறிகுறி காணப்பட்டது. ஐயோ, காட்டுப்பன்றி, இளவரசரை நிற்கச் சொல்லுங்கள் என்றான். காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம்? புலி கரடையெல்லாம் இளவரசரிடம் பட்ட பாட்டில் பன்றி எந்த மூலை என்றான் பார்த்திபேந்திரன். நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள். இந்த காடுகளில் உள்ள பன்றிகள் புலி கரடிகளை சின்னாபின்னமாக்கிவிடும். யானையை முட்டி கீழே தள்ளிவிடும். குதிரைகள் லட்சியமே இல்லை. அம்பும் வேலும் காட்டுப்பன்றியின் தோளிலே பட்டு தெரித்து விடுமே தவிர அதன் உடலுக்குள்ளே போகாது. ஐயா ஐயா ஐயா, நில்லுங்கள் என்று கந்தமாறன் கூச்சலிட்டார். அதே சமயத்தில் காட்டு புதர்களிலே ஒரு சிறிய சுழற்காற்று அடிப்பது போல அல்லோலகல்லோலம் ஏற்பட்டது. மறுநிமிடம் குட்டி யானைகளைப் போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த இரண்டு காட்டுப்பன்றிகள் வெளிப்பட்டன. அவை ஒரு கணி நேரம் நின்று குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவர்களையும் முற்று பார்த்தன. கந்தமாறன் ஜாக்கிரதை ஐயா ஜாக்கிரதை என்று கூச்சலிட்டான். பின்தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில் சிலர் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாரை தப்பட்டைகளை பிராணன் போகிற அவசரத்துடன் முழக்கிக் கொண்டு கா கூ என்று கூச்சலிட்டார்கள். அந்த பன்றிகள் என்ன நினைத்து கொண்டனவோ என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை அவற்றின் குட்டிகளை நினைத்து கொண்டிருக்கலாம். குட்டிகளுக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சி

0: நால் தூண்டப்பட்டிருக்கலாம், அல்லது தாரை தப்பட்டைகளின் சத்தத்தை கேட்டு மிரண்டிருக்கலாம். பன்றிகள் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி பீய்த்து கொண்டு ஓடத் தொடங்கின. கந்தமாறன் அதை பார்த்துவிட்டு, கோமகனே, அவை போய் தொலையட்டும். ஐந்தாறு வேட்டை நாய்கள் இல்லாமல் ஒரு காட்டுப்பன்றியை துரத்திக் கொள்ள முடியாது என்றான். கரிகாலன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வில்லை வளைத்து அம்பை விட்டான். அது ஒரு பன்றியின் முதுகில் போய் தைத்ததை பார்த்துவிட்டு இளவரசர் ஆஹா என்று உற்சாக கோஷம் செய்தான். அடுத்த கணத்தில் அந்த பன்றி உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது. அம்பு தெரித்து கீழே விழுந்தது. பன்றி மேலே ஓடியது. கந்தமாறன் அப்போது சிரித்த சிரிப்பில் ஏளனத்தின் துணி தெரிந்தது. கரிகாலன் அவனை பார்த்து, கந்தமாறா, எங்கே ஒரு பந்தயம். நானும் வந்தியத்தேவனும் அந்த பன்றியை தொடர்ந்து போய் அதை கொன்றெடுத்து கொண்டு வருகிறோம். நீயும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திப்போய் கொன்றெடுத்து பாருங்கள். இந்த பன்றிகள் இரண்டையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே குதிரையை தட்டிவிட்டான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வீரநாராயண ஏரியின் மேற்கு பகுதியில நீராழி மண்டப படித்துறையில வம்பு பேசிக்கிட்டு இருந்த நந்தினியையும் மணிமேகலையையும் துணுக்குறச் செய்யது ஒரு சிறுத்தை புலி. ஏரிக்கரை காட்டில் ஆதித்த கரிகாலனின் கொலை வரி கூட வந்தவங்களை பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. கெடில் ஆற்றங்கரையில் மண்டபத்தில் அவன் சிற்ப வடிவில் பார்த்த ராஜாளி உயிர் வந்து வானத்தில் பறக்குதுன்னு நினைச்சிட்டான் போலும். கல்லால் ஆன அந்த ராஜாளியை கல்ல வீசி கொல்ல பார்த்தான். பாட்டனார் பக்கத்தில் இருந்ததால் அந்த வெறி கொஞ்சம் அடங்கி இருந்தது. மலையமான் போனப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வந்த வெறி இப்போ இந்த காட்டில் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீர் விளையாட்டு பற்றின குறிப்பு. இது நீரில் விளையாடி கழிப்பதை குறிக்கும் ஒரு தொடர், புனலாடல் எனப்படும். வையை வருபுனலாடல் இனிது கொல், செவ்வேள் கோ குன்றம் நுகர்தல் இனிது கொல். இந்த தொடர் அமைஞ்சிருக்கிற சங்க இலக்கிய பகுதி படிச்சு இன்புறத்தக்கது. புனலாடல் வடமொழியில ஜலக்கிரீடை எனப்படும். கிரீடை விளையாட்டு. உல்லாசம் மன மகிழ்ச்சி உள்ள கழிப்பு. உத் எழுச்சி பெற்ற மேல் நோக்கிய ஹாச மகிழ்ச்சி கழிப்பு. உல்லாசன்னு புணர்ந்து இந்த பொருளை தரும். மற்றவங்க பேசுறது போல பேசி நடிக்கிற உப்பு போலி நையாண்டி ஓர் அரிய கலை. இன்றைக்கி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மெல் பிளாங்க் 1000 குரல் மனிதர்னு பேர் பெற்றது இந்த கலையில் வல்லவராக இருந்ததால் தான். நடுவயசில் கார் விபத்தில் அவரது நிலை ரொம்ப கவலைக்கிடமாக போயிடுச்சு. உணர்வற்ற ஆழ்ந்த மயக்க நிலையில் பல வாரங்கள் இருந்தார். எந்த சிகிச்சையும் பயன் தரலை. புத்திசாலியான ஒரு மருத்துவர் அவர் அருகில் போய், பக்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறாய், என் குரல் கேட்குதான்னு கேட்டார். என்ன அதிசயம், ஆமா என்ன விஷயம் தலைவான்னு பக்ஸ் பன்னியின் குரல்லையே பதில் கொடுத்தார் மெல் பிளாங்க். நேர்களே, பக்ஸ் பன்னி அசைவூட்ட படம் ஒன்றில் வரும் கதாபாத்திரம். கேரட்டை மென்னுக்கிட்டே வாட்ஸ் அப் டாக், இப்படி அவர் குரலில் கேட்ட வசனம் சுவைஞர்களை ரொம்ப கவர்ந்ததான். மெல் பிளாங்கின் கலைத்திறனே அவரை காப்பாற்றின அதிசய வரலாறு இது. படிப்படியாக நலம் பெற்று 81 வருஷங்கள் பெருவாழ்வு வாழ்ந்தார். நல்லது. அன்னைக்கு வீரபாண்டியனின் தலையை கொணராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லைன்னு சபதம் செஞ்சிருந்தான் ஆதித்த கரிகாலன். அதை நிறைவேற்றினான். இன்னைக்கு அந்த 2 பன்றிகளையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாதுன்னு பந்தயம் கட்டியிருக்கான். ஜெய்பானா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட.

0: அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனம் தாளாடும் தேன் இசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இசையமைத்த படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும்
5: பாட்டு.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. ஒன்பது மணி 39 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலாக வருகிறது. ஆசை படத்திற்காக ஹரிஹரன் அனுபமா பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து வரிகளில் தேவாவின் இசையில்.

0: காரைக்கால் பேசாதங்க மாளிகை வழங்கி கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல். நேரம் இப்போ 9:44 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சை.

0: இருக்கு. அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது அருணாச்சலம் படத்திற்காக மனு மற்றும் சொர்ணலதா பாடிய பாடல்.

0: பார்க்கிறதா, நீ சுப்பட்டுகிறதா, இந்த பிகருக்கேத்த மைனர் நாடுதா.
1: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஹவுஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். கோபம் கொள்ளாதே. மனிதனின் வாழ்வில் ஒரு பயனும் இல்லாதது கோபம். தீய விளைவுகளை மட்டும் ஏற்படுத்தக்கூடியது. அன்பையும் பாசத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் எரிக்கும் தீ போன்றது கோபம். கோபத்தால் வாழ்ந்தவர்கள் இல்லை. அக்காலம் தொட்டு பல சாம்ராஜ்யங்கள் கோபத்தால் அழிந்திருக்கின்றன. கோபத்தை விட்டவன் வாழ்க்கைதான் சொர்க்கம். அந்த இல்லத்தில் அன்பு என்ற தென்றல் என்னாலும் அலையலையாய் வீசும். அவன் ரொம்ப கோபக்காரன், அவனுக்கு கோபம் வந்துட்டா அவ்வளவுதான், அதில் என்ன பெருமை இருக்கு? கோபத்தை விடுவதில்தான் நன்மையும் சிறப்பும் இருக்கு. கோபம் அதிகமானால் அறிவு வேலை செய்யாது. கோபம் தணிந்து நிதானமாக யோசிக்கும் போது நம் கோபத்தில் அறிவிழந்து விட்டோம்னு நமக்கு நினைக்க தோன்றும். நிறைய பேர் அவ்வாறு புலம்புவதை நாம் கேட்டிருக்கின்றோம். நாம் நினைத்தது போல், எதிர்பார்த்தது போல் நடக்காத போதுதான் மனிதனுக்கு இந்த கோபமே வருகிறது. கோபம் கொண்டவருக்கு தூக்கம் கண்ணில் வராது. மனம் சாந்தமானால்தான் தூக்கமே வரும். ஒரு குடும்பம், கணவன், மனைவி, இரு குழந்தைகள், ஒரு முதியவர் என ஒரு அளவான கட்டுக்கோப்பான குடும்பம். அந்த குடும்பத் தலைவனுக்கு எப்போதும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த பொருளும் அது அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். அதுல ஏதாவது மாறி வைத்துவிட்டால் தலைக்கால் தெரியாமல் அவனுக்கு கோபம் வந்துவிடும். அந்த தருணங்களில் மனைவியை, குழந்தைகளை கோபித்து கண்டபடி திட்டுவான். ஆனால் அந்த வீட்டின் மூத்தவரான அவனது தந்தை வயசானவர். அவருக்கு என்ன தேவை என்றாலும் அவன் கொஞ்சமும் கோபப்படாமல் அவர் கேட்டதையெல்லாம் அன்போடு வாங்கி தந்து தந்தையை மிகவும் பாசத்தோடு கவனித்துக் கொள்வான். அந்த முதியவரும் நோய்வாய்ப்படுகிறார். முதியோர்படும் அவஸ்தைகளுக்கு அவர் ஆளாகிறார். எதற்கெடுத்தாலும் கோபப்படும் அவன் அவர் தந்தையிடம் மட்டும் தன் சுகத்துக்கங்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அன்பாக பேசி எல்லா பணிவிடைகளையும் விருப்பத்தோடு செய்வான். அவன் மனைவியும் குழந்தைகளும் அந்த பெரியவரை அன்பாக பார்த்து கொண்டனர். நாளாக நாளாக அவனிடம் அவனது இயல்பான கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இதைக் கண்டு அவன் மனைவியும் குழந்தைகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அது பற்றி நேரடியாகவே கேட்டாள். அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிட்டது. பல அல்லல்களை அவர் அனுபவிக்கின்றார். அவர் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எல்லோருமே அவரை அலட்சியப்படுத்தாமல் அன்பாக கவனிச்சுக்கிறீங்க. அவரை அனுசரணையாக பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட கோபத்தை காட்டுவேன்? கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன் என்றான். தன் கணவன் மனமாறி இந்த அளவுக்கு இறங்கி வந்து அன்பாக பேசியதை கண்டதும் கண் கலங்கி போனார்கள் அவன் மனைவியும் குழந்தைகளும். செல்லிடத்து காப்பான், சினம் காப்பான், அல்லிடத்து

0: காக்கின் என் காவாக்கால் என்கிறார் நம் வள்ளுவரும். ஒருவனுடைய கோபம் எங்கு செல்லுபடியாகிறதோ அங்கு காட்டாமல் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். நம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.

0: நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் கோபால் பல்படி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவின் மடியில் இசையின் இன்ப தாளாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது அதே கண்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.
10: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவ

0: தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: பத்து மணி 8 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம். தங்கை படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்,
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். நாச்சேர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. அதனைத் தொடர்ந்து 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: கோபால் பல்பொடி வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் அனுபவி ராஜா. அனுபவி படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மின்துறை அறிவிப்பு. கீழகாசக்குடி மின்பாதையில் சில அவசர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை 17/9/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பிகே சாலை, எம்ஜிஆர் நகர், எம்எஸ்பி நகர், அருண்சங்கர் நகர், ஆரிஃப் மறைக்கார் நகர், விஜி நகர், நித்தீஸ்வரம், ஷா கார்டன், வேட்டைக்கார தெரு, ராஜாத்தி நகர், சில்வர் சாண்ட் குடிசை மாற்று வாரியம், காமராஜர் சாலை விரிவாக்கம், பாரதியார் சாலை புதிய பேருந்து நிலையம் முதல் டோபி காலனி வரை உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் இருக்காது என மின்துறை உதவி செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு. திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைகளை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் நாளை 17/9/2026 மாலை 4 மணி எனவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் வருவாய் கோட்டத்தில் உள்ள விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. பாமா விஜயம் படத்திற்காக பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் சகோதரி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: காரைக்கால் பன்மலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது இரு மலர்கள் படத்திற்காக. டி எம் சவுந்தரராஜன் பேசு சிலா குரல்களில் பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் வாலியின் வரிகளில்.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:26 நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. ஊட்டி வரை உறவு படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பேசு சில குரல்களில் பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கோபால் பல்படி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவின் மடியில் இசையின் இன்ப தாலாட்டை காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடல்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது கலாட்டா கல்யாணம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல். MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில்

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும்.

0: 10:46 காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி கொடியிருந்த கோயில் படத்திற்காக பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கவிஞர் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்.
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. ஒளிவிளக்கு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல்.

இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம். என்னென்ன படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: கண்டு சேராதோ
1: என்று காற்று வந்தது.
2: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது இரவு மலரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். காலை 8:05 தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். வழங்குபவர் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் பேராசிரியர் எஸ். வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35

0: விருந்துக்கு காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கு பெறும் தளிர் எம் சர்வேஷ். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருச்சி மங்களன் மங்கள் மதுரை குமார் மெஸ் சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எஸ் ஞானசம்பந்தம் எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:10 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 ஆலய உலா திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள். 10:30 சிந்தனை அரங்கம் அன்பெனும் மருத்துவம் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை ஒப்பனை இல்லா என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ எஸ் மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 லைக் ஷேர் கமெண்ட். 4:00 அறிவும் நம் உரிமை காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் அறிவும் நம் உரிமை. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 6:45 இசைத்தூரிகை. 7:00 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:00 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நாளை ஒலிபரப்ப உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸின் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு. காற்றலையில் நாளை கேட்டும் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has emphasized the importance of close collaboration between the government and the semiconductor industry in shaping India's technology future. Mr. Modi stated this while chairing the Semiconductor Roundtable with leading global CEOs in New Delhi today. Prime Minister called for greater industry participation in scaling, innovation and emerging technologies such as artificial intelligence, AI and quantum computing. Mr. Modi reiterated the government's commitment to a predictable and responsive policy environment while emphasizing that policies must evolve in line with technological advancements and industry requirements. The roundtable was held ahead of the

0: Hello，
1: Hello，Hello，Hello hello, hello。
0: OK，எடுத்து வச்சுக்கோங்க
1: இந்த ஏசி சவுண்ட் பாருங்களேன், செம்மையா கேக்குது.